0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 8:21 எஸ்.எஃப்.எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவு நிகழ்ச்சி ஒழித்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா சானா இந்த இருட்டுறது, இந்த சூரிய அஸ்தமனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மேலியாகவே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தாலே இந்த சம்மர் முடியுதோ என்று சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு.
1: நான் கூட லாஸ்ட் வீக் ஒன்ல பாத்தேன், அதாவது அந்த 9 PM சன் செட் ஆறது லாஸ்ட் வீக் கூட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தெரியாது, யாருமே முன்னுக்கு சொல்லல. கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது, கொஞ்சம்
0: சம்மர் முடிய போகுதா,
1: அதான்
0: மாதிரி எல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. பட் இருந்தாலுமே இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்கு, அந்த இருக்கிற கொஞ்ச நாள நாங்க சந்தோஷமா சம்மரை கொண்டாடுவோம் என்று தான் சொல்லணும்.
1: ஆமா, நிச்சயமாக. நேரம் 8:22 இஸ்.எஃப்.எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அன்டாரியோவில் புதிய வீடுகளின் விற்பனை இரண்டாவது காலாண்டில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 130% அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. 2026 ஆண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் 8410 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 3645 வீடுகளே விற்பனையாகியிருந்தன. குறிப்பாக ஜிடிஏவில் ஜூன் மாதத்தில் 1175 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. இதில் 902 தனி வீடுகளும் 273 தொடர்மாடி குடியிருப்புகளும் அடங்குகின்றன. புதிய வீடுகளுக்கான HST ரிபேட் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மேம்படுத்தப்பட்ட வரிச்சலுகையே வீடுகளின் விற்பனை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தால் இரண்டாவது காலாண்டில் 4765 குடும்பங்கள் கூடுதலாக வீடுகளை வாங்கியுள்ளதாகவும் கட்டுமானத்துறையில் சுமார் 17300 வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
1: செம்மணி மனித புதைக்குழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையில் 539 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 524 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 5 குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் உட்பட 15 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியின் பரப்பளவு மேலும் பெரிதாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: சிரியாவின் உள்நாட்டுப் போரின்போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பதவியிலிருந்து அகற்றப்பட்ட சர்வாதிகாரி பஷார் அல் அசாத்துக்கு அவர் இல்லாத நிலையில் மரண தண்டனை விதித்து சிரிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டை ஆண்ட அசாத் ஆட்சியுடன் தொடர்புடைய அதிகாரிகளை சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விசாரிக்க ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஈஸ்ட் FM கேளுங்க.
4: Everything you like, everything you need is found only here.
3: ஈஸ்ட் FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297. Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
3: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில்.

0: வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.

0: நேரம் 8:47 ஈஸ்டபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இதுவரை நீங்களும் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள். அந்த வகையில் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். அதுக்கு முன்னால் முக்கியமான சில விடயங்களை வந்து நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். காலநிலை தற்பொழுது 28°C உருளை 30°C ஆகவும் இருக்கிறது. இதேவேளையில் நள்ளிரவில் 26°C ஆக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 19°C ஆக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் உணர்நிலை வந்து 20°C ஆக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய நாளும் சூரியொளி நிறைந்த நாளாக காணப்படுமா.
1: அதே நேரத்தில் வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 5% உயர்வடைய இருக்கின்றது.
0: அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீளவும் இதே மாதிரி ஒரு இனிமையான பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்
0: சஹானா லிங்கநாதன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேயர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: சத்தம் ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள். 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

East FM, your radio, your music, 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின்
1: மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 தேதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை.

0: நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6566 பூஜ்ஜியம்.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.
3: மார்க்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: இப்பொழுதும் கேளுங்கள் இஸ்ட் எஃப் எம் 103.5.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
11: Your favorite music on your favorite station, 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ டிக்கெட்டுகள் $50 முதல் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 6476005297
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450
5: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம் ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா 14 வெள்ளிக்கிழமை சப்பரம் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம் ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் யூனிட் 2B விட்பி கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது 416-226-9101
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன தரமான சோஃபாக்கள் பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள் மெட்ரஸ்கள் அலுமாரிகள் சுவாமி மாடங்கள் சோஃபா பெட்கள் இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர் 1970 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 6 ஸ்கார்போரோ 4372639416289993
7: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: உங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
1: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
0: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: பாட்டுக்கொரு பண்பலை, 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-1. Some condition apply.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது கார்த்திகேயன் விழா. தொடர்புகளுக்கு முத்து, 416-200-0732, தனா, 647-889-2710, கவுர், 647-233-6129.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkirgala. No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukollamudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னொரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃபம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 12 2026 புதன்கிழமை 19 காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள், சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃபம் 102.7 மற்றும் இஸ்டெஃபம் .ca ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: கனேடிய செய்திகள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ் 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று சூரியனை பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். ஆனால் மதியத்தின் பின்னர் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 26 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். 32 உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 27 பாகை செல்சியஸ் 32 உணர்வையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 27 உணர்வையாகவும் சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 27 உணர்வையாகவும் இருக்கும் என வானிலை எதிர்ப்புகூறுகள் தெரிவித்திருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 24 பாகை செல்சியஸ் முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். திங்கள் 25 பாகை செல்சியஸ் 29 உணர்நிலையாக இருக்கும். செவ்வாய் 25 பாகை செல்சியஸ் 29 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் வரைவு திட்டம் விரைவில் அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படும் என தெரியவந்துள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அதிகாரிகள் ஒப்பந்தத்தின் வரைவு திட்டத்தை டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கான காலக்கெடுவிற்கு முன்னதாகவே ஒப்பந்தத்தின் வரைவு திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பதை கனடா அமெரிக்க வர்த்தக அதிகாரிகள் இலக்காக கொண்டுள்ளார்கள். ஆகஸ்ட் 19 தேதி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றின் வரைவு திட்டத்தை டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்க இரு நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகளும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கெனேடிய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் நேற்றைய தினம் மீண்டும் சந்தித்த நிலையில் இது தொடர்பான தகவல் ஒன்று வெளியானது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீனுடன் மற்றொரு சந்திப்பை நடத்துவதற்காக நேற்று வாஷிங்டன் பயணமாகியிருந்தார். ஒரு வாரத்திற்கும் குறைவான காலத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பாக இது அமைந்திருந்தது. கடந்த மாதம் கெனடிய இறக்குமதிகள் மீது 50% புதிய சுங்கவரியினை விதிப்பதற்கான நிர்வாக உத்தரவு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருந்தார். இந்த விடயத்தில் இரு தரப்பினராலும் ஒரு உடன்பாட்டிற்கு வர முடியாவிட்டால் $28 பில்லியன் மதிப்பிலான கெனடிய இறக்குமதிகள் மீது வரிகள் எதிர்வரும் 19 அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. குஸ்மா எனப்படும் கனடா அமெரிக்க மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் செயலிழந்தால் கனடாவின் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இழக்கப்படும் அபாயம் தோன்றியுள்ளது. இதன் மூலம் $1 டிரில்லியன் மதிப்பிலான இழப்பு ஏற்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முறிவடைந்தால் கனடா 1,02,000 வேலைவாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் என புதிய அறிக்கை ஒன்று தெரிவித்தது. கெனடிய அமெரிக்க வணிக குழுமத்திற்கு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது. குஸ்மா ஒப்பந்தத்தை இரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு சூழல்களில் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகளை இந்த அறிக்கை ஆய்வு செய்துள்ளது. இந்த வேலைகளில் பல சுங்கவரிகளால் நேரடியாக பாதிக்கப்படும் உற்பத்தி தொழில்களில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. குஸ்மா ஒப்பந்தத்தை மறுபேச்சுவார்த்தை மூலம் தொடர்வது 98,000 கெனடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெனடிய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த வாரம் மீண்டும் சந்தித்துள்ள நிலையில் இந்த ஆய்வு தகவல் வெளியிடப்பட்டது. ஆகஸ்ட் 19 சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் கெனடிய பேச்சுவார்த்தையாளர்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இருந்து அமெரிக்க தூதுவரை வெளியேற்றக் கோரும் மனு ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. கல்கரி நகரைச் சேர்ந்த பெண் ஒருவரினால் ஆரம்பிக்கப்பட்ட இணையவழி மனுவில் 29,000 அதிகமானவர்கள் கையொப்பமிட்டுள்ளார்கள். அமெரிக்க தூதுவரை விருப்பத்திற்கு அல்லாத நபர் என அறிவித்து அவரை கனடாவில் இருந்து வெளியேற்றுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் இந்த மனு இளையதிர்காலத்தில் சபையில் சமர்ப்பிக்கப்படும். பசுமை கட்சியின் தலைவர் எலிசபெத் மே மூலம் இந்த மனு நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படவுள்ளது. கனடா அமெரிக்க உறவை சிதைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாகவும் தூதரக நெறிமுறைகளுக்கு முரணான வகையில் கெனடி அரசியல் விவாதங்களில் தலையிட்டதாகவும் பீட் ஹோக்ஸ்டா மீது அந்த மனுவில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கெனடிய விவகாரங்களில் அமெரிக்காவின் ராஜதந்திர ரீதியிலான தலையீட்டை மறு ஆய்வு செய்யுமாறு நாடாளுமன்ற குழு ஒன்றுக்கு லிபரல் அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனு வலியுறுத்துகிறது. கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வது என்பது பிரதமர் மாக்கானி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு இடையிலான ஒரு சிறந்த விவாதப் பொருளாக அமையும் என தெரிவித்ததால் மூலம் பீட் ஹோக்ஸ்டா கெனடிய மக்களின் வெறுப்பிற்காலானதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆன்டாரியோ லைனின் கட்டுமான செலவு மீண்டும் அதிகரித்துள்ளது. ஆன்டாரியோ லைன் திட்டத்தின் செலவு 2019 கணிக்கப்பட்டதை விட 3 மடங்காக அதிகரித்துள்ளது. மெட்ரோலிங்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மிச்சல் இன்சே இதனை தெரிவித்தார். ஆன்டாரியோ லைன் சுரங்கப்பாதை திட்டத்திற்காக இதுவரையிலான செலவு சுமார் 34 பில்லியன் என அவர் தெரிவித்தார். இது ஒன்டாரியோ அரசாங்கத்தின் ஆரம்ப செலவு மதிப்பீட்டை விட 3 மடங்கு. இந்த தொகை செவ்வாய்க்கிழமை ஒரு நிபுணர் கேள்விக்கு பதிலளிக்கும் போது உறுதிப்படுத்திய மிச்சல் லின்சே, இந்த ஒப்பந்த செயல்முறை இன்னமும் இறுதி செய்யப்படாததால் இறுதி தொகை அதைவிட அதிகமாக இருக்கலாம் எனவும் தெரிவித்தார். முதல்வர் டக்ஃபோர்டு அரசாங்கம் எக்ஸிபிஷன் வளாகத்தில் இருந்து டொரண்டோ மத்திய வழியாக கிழக்கு டொரண்டோ வரை சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்தை அறிவித்த போது அதன் செலவினம் 10.9 பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டிருந்தது. 2019 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது சூழல் வேறாக அமைந்திருந்தது எனவும், அதன் பின்னர் வர்த்தகம் சார்ந்த நிச்சயமற்ற தன்மையும் விநியோகச் சங்கிலில் ஏற்படும் பாதிப்புகளும் நெருக்கடிகளையும் செலவுகளையும் அதிகரித்திருப்பதாகவும் மிச்சல் லின்சே தெரிவித்தார். இந்த நிலையில் பெரிய அளவிலான பொது போக்குவரத்து திட்டங்களில் செலவினங்கள் தொடர்ந்தும் கட்டுப்பாடின்றி விரிவடைவது குறித்தும் அவை குறித்த நேரத்தில் முடிக்கப்படாமல் இருப்பது குறித்து தான் கவலை கொள்வதாகவும் என்டிபியின் தலைவர் மெரிட் ஸ்டாலஸ் தெரிவித்தார். ஒன்டாரியோ லைன் திட்டம் முதன்முதலில் அறிவிக்கப்பட்ட போது 2027 நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் மதிப்பிடப்பட்ட நிறைவு தகுதி 2031 தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:16.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை SFM 102.7.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulaiyana maruthuva mattum pal maruthuva seivigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seivaiyaatrugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva seivigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum seivai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A Scarborough. 416-649-6388
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4046.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangu. தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி.
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: பாட்டுக்கொரு பண்பலை, பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஏழு மணி 20 நிமிடம்.

இலங்கை செய்திகள். செம்மணி மனித புதைகுழியின் 103வது நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தில் இதுவரையான 103 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளில் 539 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 524 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 49வது நாளான நேற்றைய தினம் 5 குழந்தைகளுடைய எண்புக்கூடுகள் உட்பட 15 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 11 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அத்துடன் எண்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் இருந்த தாயத்தும் 1 ரூபாய் நாணய குச்சியும் மீட்கப்பட்டது. அதேவேளை புதைகுழிக்கு அருகில் எழுமாறாக தூண்டப்பட்ட 2 சோதனை குழிகளில் இருந்தும் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்ற மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நோக்கில் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை முன்னெடுக்க வேண்டாம் என வலியுறுத்தி 3 பௌத்த பீடங்களின் தேரர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்கவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த கடிதத்தின் பிரதியினை தாம் பெற்றிருப்பதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது அதனை பகிரங்கப்படுத்தினார். கடிதத்தில் தற்போதைய அரசியலமைப்பின்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 63ஆகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 65ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அந்த வயது வரம்புகளை அதிகரிக்கும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானது இல்லென தாம் கருதுவதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டதை அடுத்து அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜதிச மற்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் ஆகியோர் மகாநாயக்க தேரர்களை நேரில் சென்று சந்தித்து அரசாங்கத்தின் நீதித்துறை சீர்திருத்த திட்டங்களை விளக்கினார்கள். ஆஸ்கிரிய மல்வத்து மற்றும் ராமஞான பீடங்களின் மகாநாயக்கர்களோடு இணைந்து கலந்துரையாடிய பின்னர் அமரபுரி நிக்காயாவின் மகாநாயக்கருடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். நீதிமன்ற வழக்குகளின் தேக்க நிலையை குறைத்தல், நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்தல் மற்றும் நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட விரிவான நீதித்துறை சீர்திருத்த திட்டத்தின் ஒரு பகுதியாகவே ஓய்வு வயது நீடிப்பு முன்மொழியப்பட்டிருப்பதாக அரசாங்கம் மகாநாயக்கர்களுக்கு விளக்கம் அளித்தது. நீதித்துறைக்குட்பட்ட நிறுவனங்களை வலுப்படுத்துதல், காலியான பணியிடங்களை நிரப்புதல், நீதிமன்ற அமர்வுகளை அதிகரித்தல், புதிய நீதிமன்றங்களை நிறுவுதல், டிஜிட்டல் மயமாக்கல், தாமதங்களுக்கு காரணமான சட்டங்களை திருத்துதல் மற்றும் நீதிபதிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் சீர்திருத்தங்களில் உள்ளடக்கப்பட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஓய்வு வயது நீடிப்பு என்பது தனிநபரையும் இலக்காக கொண்டு முன்வைக்கப்படவில்லை என்றும் நீதவான்கள் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரை சுமார் 400 நீதிபதிகளுக்கு இது பொருந்தும் என்றும் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அரசின் விளக்கங்களை மகாநாயக்கர்கள் கவனமாக கேட்டதோடு நீதித்துறையின் தாமதங்களை குறைத்து மக்களுக்கு நன்மை பயக்கும் சீர்திருத்தங்கள் அமுல்படுத்தப்படுமாயின் தாம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளார்கள். இருந்த போதிலும் சுஜீவ சேனசிங்க வெளியிட்டுள்ள கடிதத்தில் அரசாங்கத்தின் விளக்கக் கூட்டங்களுக்கு முன்னரே உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிக்கும் முன்மொழிவு பொருத்தமற்றது என்ற தமது நிலைப்பாட்டை மகாநாயக்கர்கள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்ததை உறுதிப்படுத்துகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே அதிகரிப்பது தொடர்பில் நிபுணர்கள் ஊடாக விரிவான கலந்துரையாடல் நடத்தி தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுடன் இடம்பெற்ற நீண்ட கலந்துரையாடலின் போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அரசாங்கமானது நீதித்துறையை முடக்கி நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சியினை உருவாக்க முனைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறையை பலவீனப்படுத்தும் என தெரிவித்த அவர் அரசாங்கம் நீதித்துறையை சிலருக்கு செய்து அதன் மூலம் சர்வாதிகாரத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சுமத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோஷிதா ராஜபக்ச சுமார் 2 மணி நேர விசாரணையின் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார். இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற அவர் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையுடன் தொடர்பாக வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. வாக்குமூலம் வழங்கிய பின்னர் சுமார் 2 மணி நேரம் கழித்து அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார். குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும், போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்கவும், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் தினசரி தேடுதல் நடவடிக்கைகளின் போது 587 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது 27,773 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இதன்போது இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவிக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 13 பேர் குற்றச்செயல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என இடம் காணப்பட்டனர். அதேநேரம் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 138 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்தி 65 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தி 114 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 4,521 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். இஸ்டெஃப் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:31 நிமிடம்

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
1: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
0: ABS Mr. P. Singaraj வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443
2: He is the best. ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: Premal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
3: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
0: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ 416-720-7439 உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: 7:42.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் நவதுர்க்கி அம்மனுக்கு 108 திரவி அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளன. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். 15ஆம் தேதி சனிக்கிழமை யூத் அனுவல் இவெண்ட் நடைபெறவுள்ளது. காலை 8 மணி முதல் 10 மணி வரை இளைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெறும். மேலதிக விவரங்களுக்கு 9058839109. அனைத்துலக செய்திகள். கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 250 கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 10ஆம் தேதி ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக ஏராளமான பாதிப்புகள் எதிர்கொள்ளப்பட்டுள்ளன. நிலநடுக்கத்தினால் தொடர்மாடி குடியிருப்புகள், வீடுகள், பாடசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் உட்பட பல கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சில கட்டிடங்கள் முற்றாக இடிந்து வீழ்ந்து அழிந்துள்ளதாகவும், இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிடமிருந்து எழுந்த தீவிரமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த மாதம் துருக்கியிலிருந்து பிரித்தானியாவிற்கு ரகசியமாக ராணுவ வானூர்தி ஒன்றில் பயணம் செய்ததாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டின் பின்னர் ஜனாதிபதி வழமை போன்று தனது ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏறுவது போன்று ஊடகங்களுக்கு காண்பிக்கப்பட்ட போதிலும், அதன் பின்னர் விமான நிலையத்தின் உணவு விநியோக ஊர்தி மூலம் இரகசியமாக வானூர்தி படைக்கு சொந்தமான சிறிய ரக வானூர்திக்கு அவர் மாறியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மங்கி வரும் நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் இணைந்த ஏமனின் ஹவுதிகளுக்கும் செவ்வாயன்று கப்பல் போக்குவரத்து மீது தனித்தனியான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அதே நேரம் வாஷிங்டன் தமது நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஹோமஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என தெஹ்ரான் எச்சரித்தது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கியமான இரு முக்கிய பாதைகளான ஓமன் வளைகுடா மற்றும் செங்கடல் நுழைவாயில் ஆகிய இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஒப்பந்தம் ஒன்று விரைவில் எட்டப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்தும் கூறி வருகின்ற போதிலும், யுத்தம் முடிவிற்கு வருவதற்கான இந்த அறிகுறியும் தென்படாத சூழலில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன. செவ்வாய்க்கிழமை செங்கடலின் தெற்கு பகுதியில் உள்ள பாப் எல் மண்டேப் நீரிணையில் சிறிய சரக்கு கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்டதாக சந்தேகப்படும் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் 4 ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக ஏமன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஹவுதி எதிர்ப்பு ராணுவக் குழுவைச் சேர்ந்த ஏமனைச் சேர்ந்த 2 மீட்பு பணியாளர்களும் கொல்லப்பட்டதாக ஏமனின் கடலோர காவல்படை தெரிவித்தது. எகிப்தியருக்கு சொந்தமான திஹ்மா என்ற கப்பலில் இடம்பெற்ற இந்த உயிரிழப்புகள் ஈரான் ஆதரவு பெற்ற ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கப்பல் போக்குவரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏற்பட்ட முதல் உயிரிழப்பாக பதிவாகியுள்ளது. செங்கடலில் சவுதி அரேபியா மீது கடற்படை முற்றுகையை விதிப்பதாக கடந்த மாதம் அறிவித்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாப் அல் மண்டேப் நீரிணையில் ராணுவ உபகரணங்கள்

0: ஏற்றுச் சென்ற சவுதி கப்பலை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த கப்பலின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இதேவழி பனாமா கொடி ஏற்றப்பட்ட ஒரு சரக்கு கப்பலில் திசை திருப்பும் அமைப்பை செல்லுக்குச் செய்வதற்காக அமெரிக்க கடற்படையின் MH-60 ஒழுங்கு வானூர்தி 2 ஹெல்ஃபே ஏவுகணைகளை செலுத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையினை மீறுவதை நிறுத்துமாறு விதிக்கப்பட்ட தொடர்ச்சியான எச்சரிக்கையில் அந்த கப்பல் புறக்கணித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்தது. ஓமான் வளைகுடாவிற்குள் பயணித்துக் கொண்டிருந்த போது பாகிஸ்தான் கடற்பரப்பில் அந்த கப்பல் தாக்கப்பட்டதாக கடல்சார் வட்டாரங்கள் தெரிவித்தன. தென்கொரிய ராணுவத்தின் தகவலின்படி வடகொரியா புதன்கிழமை கிழக்கு கடலை நோக்கி ஏவுகணை ஒன்றை செலுத்தியது. ஒரு வாரத்திற்குள் நடத்தப்பட்ட இத்தகைய இரண்டாவது ஏவுகணை சோதனையாக இது கருதப்படுகிறது. கிழக்கு கடற்கரையில் உள்ள வான்சான் பகுதியிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை கூட்டுப்படை தளபதிகள் கண்டறிந்ததாக யோன்ஹாப் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. அந்த ஏவுகணை 700 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணித்ததாக அது தெரிவித்தது. இந்த ஏவுகணை சோதனையின் போது எந்தவிதமான சேதமோ காயங்களோ ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. அமெரிக்காவும் தென்கொரியாவும் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள கூட்டு ராணுவ பயிற்சிக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் இந்த அண்மைய ஏவுகணை சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜப்பானும் தென்கொரியாவும் இந்த ஏவுகணை சோதனைகளை கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: திசையெல்லாம் கேட்கும் இசை எஃப்எம் 102.7.
1: தனது பதவிக்காலம் முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்ட விடயம் குறித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழு ஆகியவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழுவின் முன்னாள் தலைவரான பிரமோதி விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தமது தலைமையிலான தெரிவுக்குழு நீக்கப்பட்ட விதம் தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளதோடு தனக்கு நிதி மற்றும் தொழில் ரீதியான இழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். தனது ஒப்பந்தம் தன்னிச்சையாக ரத்து செய்யப்பட்டதாக கூறி தான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை கடிதத்தை அனுப்பிய போதிலும் அதற்கு சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். 5 உறுப்பினர்களை கொண்ட தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழுவின் தலைவராக பிரமோதி விக்ரமசிங்கே 2025 டிசம்பரில் 2 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டார். இந்த குழுவில் தரங்க பரணவிதான இந்திக டிசாரம், வினோதன் ஜோன் மற்றும் ரசஞ்சலிடி அல்விஸ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். எனினும் தேசிய தெரிவுக்குழு அமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பை தொடர்ந்து 2026 மே மாதத்தில் இந்த குழு மாற்றியமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக பிரமோதி விக்ரமசிங்கே தனது கவலையை வெளிப்படுத்தியதோடு ஒப்பந்த காலம் முடிவதற்கு முன்னரே தனது பதவிக்காலம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆகியவற்றிடம் எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்காக 16 பேர் கொண்ட இலங்கை அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. அனுபவம் வாய்ந்த விக்கெட் காப்பாளரும் துடுப்பாட்ட வீரருமான நிரோஷன் டிக்வெல மீண்டும் டெஸ்ட் அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தனஞ்சய் டி சில்வா அணிக்கு தலைமை தாங்குவார் என்றும் அதேவேளையில் கமிந்த மெண்டிஸ் துணைத்தலைவராகவும் செயல்படவுள்ளார். காயம் காரணமாக முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்காத குசல் மெண்டிஸுக்கு பதிலாக டிக்வெல விக்கெட் காப்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அணியில் 10 நிசங்க இடம்பெறவில்லை. துடுப்பாட்ட வரிசையில் லஹிரு உதார, நிஷான் மதுஷ்க, தினேஷ் சந்திமால், பசிந்து சூரிய பண்டாரு மற்றும் சோனல் தினுஷ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள். சுழல் பந்துவீச்சு தேர்வுகளில் ரமேஷ் மெண்டிஸ், பிரபாத் ஜெயசூரி ஆகியோருடன் கேஷர நுபந்த அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். வெகுபந்து வீச்சில் மிலன் ரட்நாயக், அஷித பெர்னாண்டோ, லஹிரு குமார், விஸ்வ பெர்னாண்டோ மற்றும் தில்ஷான் மதுஷங்க ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள். இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஆகஸ்ட் 15 முதல் 19 வரை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடர் ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-27 சுழற்சியின் ஒரு பகுதியாக அமைகிறது. முன்னணி கால்பந்து நட்சத்திரமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்டகால துணிவியும் சமூக ஊடக பிரபலமான ஜோஜினா ரோட்ரிக்ஸை போர்த்துக்கலில் நடைபெற்ற சிவில் திருமண நிகழ்வொன்றில் உத்தியோகபூர்வமாக மணந்துள்ளார். 41 வயதான ரொனால்டோ திருமண மோதிரங்களை அணிந்திருக்கும் தமது கைகளை காட்டும் புகைப்படம் ஒன்றை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். தலைநகர் விஸ்பனுக்கு அருகில் உள்ள கடலோர நகரமான காஸ்கையில் ஆகஸ்ட் 11 இந்த ஜோடி திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்து போர்த்துக்கேய ஊடகங்கள் இந்த நிகழ்வை ஆண்டின் சிறந்த திருமணம் என வர்ணித்துள்ளன. இந்த நிகழ்வில் தம்பதியின் 5 குழந்தைகளும் கலந்து கொண்டதாக போர்த்துக்கல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட அந்த பதிவு வெளியான 30 நிமிடங்களுக்குள் 30 லட்சத்திற்கும் அதிகமான விருப்பங்களை பெற்றுக் கொண்டது. கால்பந்துலகின் மிக முக்கிய நட்சத்திரமான ரொனால்டோ ஸ்பானிய கால்பந்து ஜாம்பவான்களான ரியல் மேட்ரிட் அணியில் இருந்தபோது முதன் முதலில் சந்தித்ததிலிருந்து அவரும் அர்ஜென்டினாவில் பிறந்த ரோட்ரிக்ஸும் ஒரு தசாப்த காலம் இணைந்து வாழ்ந்து வருகிறார்கள். அந்த நேரம் ரோட்ரிக்ஸ் பணிபுரிந்து கொண்டிருந்த மேட்ரிடில் உள்ள ஹிஸ்லி விற்பனை நிலையத்தில் அவர் பணியாற்றினார். இந்த தம்பதியர் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு 2025 ஆகஸ்ட் 11 தமது நிச்சயதார்த்தத்தை அறிவித்தார்கள். ரொனால்டோ மற்றும் ரோட்ரிக்ஸ் தம்பதியினருக்கு அலானா மற்றும் பெல்லா என்ற மகள்கள் இருக்கிறார்கள். ரொனால்டோவின் மூத்த குழந்தைகளான கிறிஸ்டியானோ ஜூனியர் மற்றும் இரட்டையர்களான இவா மரியா மேத்யூ ஆகியோரையும் அவர்கள் இணைத்து வளர்க்கிறார்கள். 2022 ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் 2 முறையாக விளையாடிய போது பெலாவின் இரட்டை சோதர்களான ஏஞ்சல் பிறந்த சிறிது நேரத்தில் காலமானதால் இந்த குடும்பம் பெரும் துயரை சந்தித்தது. இந்த காலத்திற்குமான மிகச்சிறந்த வீரர்கள் வருவதாக கருதப்படும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தற்போது சவுதி அரேபியாவின் அல் நசார் அணிக்காக விளையாடி வருகிறார். அவர் தனது தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையில் 1000 கோல்களை அடிக்கும் மைல்கல்லை நெருங்கிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியில் பங்கேற்றதன் மூலம் அதிகபட்சமான 6 முறை உலகக்கிண்ண கோப்பைகளில் விளையாடிய சாதனையும் அவர் சமன் செய்தார். அந்த போட்டியில் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் இறுதி வெற்றியாளரான ஸ்பெயின் அணியிடம் தோல்வியடைந்து போர்ச்சுகல் வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது.

நீங்கள் அதை கனவு காணக்கூடுமானால் அதனை நீங்கள் சாதிக்கலாம் என்று சொன்னவர் வால்ட் டிஸ்னி. ஒரு எலியின் கதாபாத்திரத்திலிருந்து ஒரு பேரரசை உருவாக்கி உலகத்திற்கு மிகப்பெரும் பாடத்தை கற்றுத்தந்தவர், கற்பனையின் சக்தியை நம்பியவர் வால்ட் டிஸ்னி. கனவு காணும் தைரியம் இருந்தால் அதை நனவாக்குகின்ற வழி எமக்கு கிடைத்துவிடும் என்று உறுதியாக நம்புகின்றவர். இன்று உங்கள் கற்பனையை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். அதை நோக்கி சிறிதாக ஒரு படி எடுத்து வையுங்கள். கனவு காணுங்கள், செயற்படுங்கள். நிச்சயம் அதை வெற்றியடையும் வழி உங்களுக்கும் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும். தமிழோடு குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எட்டு மணி பத்து நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். கனடா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் வரைவு திட்டம் விரைவில் அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படும் என தெரியவந்துள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அதிகாரிகள் ஒப்பந்தத்தின் வரைவு திட்டத்தை டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கான காலக்கெடுவிற்கு முன்னதாகவே ஒப்பந்தத்தின் வரைவு திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பதை கனடா அமெரிக்க வர்த்தக அதிகாரிகள் இலக்காக கொண்டுள்ளார்கள். ஆகஸ்ட் 19 தேதி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றின் வரைவு திட்டத்தை டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்க இரு நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகளும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கெனேடிய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் நேற்றைய தினம் மீண்டும் சந்தித்த நிலையில் இது தொடர்பான தகவல் ஒன்று வெளியானது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கிரீனுடன் மற்றொரு சந்திப்பை நடத்துவதற்காக நேற்று வாஷிங்டன் பயணமாகியிருந்தார். ஒரு வாரத்திற்கும் குறைவான காலத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பாக இது அமைந்திருந்தது. கடந்த மாதம் கெனடிய இறக்குமதிகள் மீது 50% புதிய சுங்கவரியினை விதிப்பதற்கான நிர்வாக உத்தரவு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருந்தார். இந்த விடயத்தில் இரு தரப்பினராலும் ஒரு உடன்பாட்டிற்கு வர முடியாவிட்டால் $28 பில்லியன் மதிப்பிலான கெனடிய இறக்குமதிகள் மீது வரிகள் எதிர்வரும் 19 தேதி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 103 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தில் இதுவரையான 103 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளில் 539 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 524 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 49 நாளான நேற்றைய தினம் 5 குழந்தைகளுடைய எண்புக்கூடுகள் உட்பட 15 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 11 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அத்துடன் எண்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் இருந்த தாயத்தும் ₹1 நாணய குச்சியும் மீட்கப்பட்டது. அதேவேளை புதைகுழிக்கு அருகில் எழுமாறாக தூண்டப்பட்ட 2 சோதனை குழிகளில் இருந்தும் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 250 கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 10 ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக ஏராளமான பாதிப்புகள் எதிர்கொள்ளப்பட்டுள்ளன. நிலநடுக்கத்தினால் தொடர்மாடி குடியிருப்புகள், வீடுகள், பாடசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் உட்பட பல கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சில கட்டிடங்கள் முற்றாக இடிந்து வீழ்ந்து அழிந்துள்ளதாகவும், இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிடமிருந்து எழுந்த தீவிரமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த மாதம் துருக்கியிலிருந்து பிரித்தானியாவிற்கு ரகசியமாக ராணுவ வானூர்தி ஒன்றில் பயணம் செய்ததாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டின் பின்னர் ஜனாதிபதி வழமை போன்று தனது ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏறுவது போன்று ஊடகங்களுக்கு காண்பிக்கப்பட்ட போதிலும், அதன் பின்னர் விமான நிலையத்தின் உணவு விநியோக ஊர்தி மூலம் இரகசியமாக வானூர்தி படைக்கு சொந்தமான சிறிய ரக வானூர்திக்கு அவர் மாறியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 8:20. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கரு பண்பலை
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ் இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் மார்க்கம் என் 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் தரம் தராதரம் நிரந்தரம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:22. இது குட் மார்னிங் கனடா.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளோடு இணைந்திருக்கிறோம். தமிழின் பழமையான இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் 10 பாட்டு தொடர்பாக சில சுவாரஸ்யமான விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார் சூப்பா வீரபாண்டியன் அவர்கள்.
1: தமிழினுடைய பழமையான நூல்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பழமையான இலக்கியம் என்றால் அவை சங்க இலக்கியங்கள் தான். தொல்காப்பியம் அதற்கும் முந்தியது இல்லையா என்று கேட்டால் உண்மை. ஆனால் தொல்காப்பியம் என்பது ஓர் இலக்கண நூல். எனவே தொன்மையான இலக்கிய நூல்கள் என்றால் அவை சங்க இலக்கியங்கள், மூன்றாம் சங்கத்தில் தோன்றிய இலக்கியங்கள். அவற்றை எட்டு தொகை என்றும் 10 பாட்டு என்றும் சொல்லுவோம். எட்டு தொகை என்பது தொகுக்கப்பட்ட நூல்கள், 10 பாடல்கள் என்பவை தனித்தனி பாடல்கள். எட்டு தொகையை பற்றி சென்ற பகுதியில் நாம் முழுமையாகவும் விரிவாகவும் பார்த்தோம். இப்போது இந்த 10 பாட்டு என்றால் என்ன? முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி என்று தொடங்குகிற அந்த வெண்பா, அந்த 10 பாட்டில் இருக்கிற 10 நூல்களினுடைய பெயர்களையும் நமக்கு தொகுத்து தருகின்றது. அதிலே 4-5 பாடல்கள் ஆற்றுப்படை நூல்கள் என்று சொல்லுவார்கள். இந்த ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்துதல், 6 என்றால் வழி. இப்போதும் இதுதான் நாம் போகும் 6 என்றால் இதுதான் நாம் போகும் வழி என்று பொருள். இந்த வழியை காட்டி நீ இந்த வழியிலே போனால் இந்த மன்னரை பார்த்து இவ்வளவு பொருள்களை பெற்று உன் வறுமை தீர்த்து திருப்பலாம் என்று சொல்லுகிற காரணத்தினாலே அவனை இந்த தடத்திலே வழிபடுத்துவது என்கிற பொருளில் ஆற்றுப்படுத்துதல் என்கிற கூற்றில் இந்த ஆற்றுப்படை நூல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த ஆற்றுப்படை என்றால் முருகனிடத்திலே வழிபடுத்துவது, ஒவ்வொருவனையும் பெரிய யாழ் வைத்திருக்கிற பாணனை, சிறிய யாழ் வைத்திருக்கிற பாணனை, நடனமாடுகிற புருணனை, நாட்டியமாடுகிற விரலியை, இப்படி ஒவ்வொருவரையும் வழிபடுத்துகிற இந்த பாடல்களை நாம் ஆற்றுப்படை நூல்கள் என்று சொல்லுகிறோம். அந்த ஆற்றுப்படை நூல்களில் முதலில் இருப்பது நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை என்றால் முருகனிடத்தில் ஆற்றுப்படுத்திய அந்த நூல்தான் 10 பாட்டின் முதல் நூல். பிறகு சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, இறுதியாக வருகிற மலைபடு கடாம் என்பதற்கும் கூத்தர் ஆற்றுப்படை என்று ஒரு பெயர் உண்டு. எனவே 10 பாடல்களில் செம்பாதி 5 பாடல்கள் ஆற்றுப்படை நூல்களாக இருக்கின்றன. மீதம் இருக்கிற 5 பாடல்களில் முல்லைப்பாட்டு உண்டு, குறிஞ்சிப்பாட்டு உண்டு, பட்டினப்பாலை உண்டு, நெடுநல் வாடை உண்டு, மதுரை காஞ்சி உண்டு. இவை 5 சேர்த்தால் 10 பாடல்கள் நிறைவடைகின்றன. இந்த 5 பாடல்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. நாம் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க முடியாது. பெயர்களை மட்டுமாவது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும். பிறகு ஆர்வம் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் அதனை எடுத்து படிக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு என்பது அந்த பாடல்களின் பெயர்களிலிருந்தே நமக்கு புரிகிறது. குறிஞ்சி திணை சார்ந்தும் முல்லை திணை சார்ந்தும் பாடப்பட்டவை. நெடுநல் வாடை என்றால் நீண்ட நல்ல வாடை என்று பொருள். போர்க்களத்துக்கு மன்னன் போனதற்கு பிறகு ஒரு வாடை காலம் இங்கே இருக்கிற அந்த அரசமாதேவியை எப்படி வாட்டுகிறது. அந்த நெடுநல் வாடையில் ஒரு பக்கத்திலே போர்க்கள காட்சிகளும் மறுபக்கத்திலே இந்த வாட்டத்தில் இயங்குகிற அரசியின் நிலையும் சொல்லப்படுகின்றன. அது நெடுநல் வாடை. பட்டினப்பாலை என்றால் அது கரிகார் பெருவடத்தானின் பெருமை பேசுகிற அந்த பாடல். கரிகார் பெருவடத்தானின் பெருமை மட்டுமல்ல, அன்றைக்கு தமிழகத்திலே வணிகம் எப்படி இருந்தது, பொருளாதார நிலை எப்படி உயர்ந்திருந்தது, ஏற்றுமதி இறக்குமதிகள் எப்படி துறைமுகங்களிலே நடந்தன என்கிற பழம் பெருமை சிறப்புகள் அனைத்தையும் கூறுகிற பாட்டுதான் பட்டினப்பாலை. முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்று அதிலேயே ஒரு வரி வருகிறது. அப்படிப்பட்ட அத்தனை சிறப்புகளையும் பொருளாதார வளத்தையும் கொண்டிருந்த ஒரு நகரமாக அல்லங்காடி, அதற்கு பகல் என்று பெயர். இப்படி இரவிலும் பகலிலும் இயங்கிய அல் என்றால் இரவு. எனவே பகல் அங்காடி, அல்லங்காடி என்று 2 விதமான கடைத்தெருக்கள். பகலிலே இருந்த கடைத்தெருக்கள், இரவிலே இருந்த கடைத்தெருக்கள். ஏற்றுமதி ஆக்குவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த மிளகு, அதுவும் எங்கே இருந்து எங்கேயெல்லாம் போயிருக்கிறது, எங்கே இருந்து வந்திருக்கிறது என்றால் ஈழத்திலே இருந்து தமிழ்நாட்டுக்கு உணவு வந்திருக்கிறது. ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் என்று பட்டினப்பாளையில் ஒரு வரியை பார்க்கிறோம். அங்கே இருந்து ஈழத்திலே இருந்து அன்றைக்கே ஈழ மக்கள் தமிழ் மக்களுக்கு உணவை அனுப்பியிருக்கிறார்கள் என்கிற செய்தி அந்த பட்டினப்பாளையிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஈழம் என்கிற சொல்லும் 2000 ஆண்டுகள் பழையது என்பது நமக்கு புரிகிறது. இவற்றையெல்லாம் பட்டினப்பாளை சொல்லுகிறது. அதற்கு பிறகு மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி இந்த உலகத்தினுடைய செல்வம், இளமை, எதுவும் நிலைக்காது என்று சொல்லுகிற நிலையாமையை உணர்த்துகிற பாடலாக இருக்கிறது. இப்படி 10 பாடல்களையும் கொண்டிருக்கிற இந்த 10 பாட்டும், 8 தொகை நூல்களை கொண்டிருக்கிற 8 தொகையும் தான் தமிழர்களினுடைய தொன்மையான இலக்கியங்கள் என்று கூற வேண்டும். தொன்மையான மொழி என்று சொல்லுவதா அல்லது செம்மொழி என்று சொல்லுவதா அல்லது இரண்டும் ஒன்றுதானா என்று கேட்டால், செம்மொழி என்பதற்கு சில இலக்கணங்களும் அடிப்படைகளும் இருக்கின்றன. அதிலே தொன்மை ஒன்று. தொன்மை என்றால் பழமை என்று பொருள். அதனாலே தான் நாம் நமக்கு கிடைத்த இலக்கியங்களிலேயே பழைய இலக்கியமான அதற்கு தொல்காப்பியம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். தொல் தொன் என்றால் பழமை என்று பொருள். எனவே பழமையான மொழிகள் எல்லாம் செம்மொழிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆனால் செம்மொழிகள் அனைத்தும் தொன்மையானவைதான் என்பதை மறுக்க முடியாது. ஆகவே தொன்மையான மொழி என்றாலும் செம்மொழி என்றாலும் ஒரே பொருள் என்று கொள்வது சரியாக இருக்காது. செம்மொழிக்கு 9 விதமான தகுதிகளை மொழியியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த 9 விதமான தகுதிகளில் முதல் இடத்தில் இருப்பது எது என்று பார்த்தால் தொன்மை என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்தியாவிலே தமிழ், சமஸ்கிருதம், பாரசீகம் ஆகியவைகள் செம்மொழிகள் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. குறைந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாவது அந்த மொழி தோன்றியிருக்க வேண்டும் என்பது ஓர் அடிப்படை. ஆனால் இன்றைக்கு பல்வேறு விதமான அரசியல் நெருக்கடிகள் காரணமாக 500-800 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழிகளையும் செம்மொழிகள் என்று அரசு அறிவித்திருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் செம்மொழிகள் தொன்மையானவை. தொன்மையான மொழிகளெல்லாம் செம்மொழிகள் இல்லை. எனவே இரண்டையும் ஒன்றென்று கூறிவிட முடியாது.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41 நிமிடம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை எஸ்எஃப்எம் 102.7.
0: பிஸ் டாக், வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டோக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்புறுதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை அழைக்கலாம். குணா, பொதுவாக எல்லோரும் காப்புறுதி ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார்கள், ஆனால் அது அவர்களுக்கு பொருத்தமானதா? அவர்களுடைய தேவைகள் சில வேளைகளில் மாறியிருக்கலாம். சில வேளைகளில் அவர்கள் இப்போது ஒரு சிறிய தொகையை கட்டி கொண்டிருந்தால் கால ஓட்டத்தில் அவர்கள் பெரிய தொகையை கட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதாக கூட சிலர் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு

0: இதற்கு முன்னரும் கதைத்திருக்கின்றோம். ஏன் இந்த ரிவ்யூ முக்கியம் என்று பார்ப்போமே ஆனால், அண்மை காலமாக என்னை அழைத்து இந்த பொலிசி ரிவ்யூ பண்ணினவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய யூனிவர்சல் லைஃப் என்ற ஒரு பொலிசி இருக்கின்றது. இப்போ யூனிவர்சல் லைஃப் என்ற பொலிசி வந்து ஒரு பெர்மனண்டான பொலிசி, லைஃப் டைம் எங்களோட பேமெண்ட் மாறாது, இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டுமே கட்டினால் அந்த பொலிசி பெய்டு ஆஃப் ஆகிவிடும். அதாவது 20 வருடங்கள் இல்லாவிடில் 10 வருடம் கட்டினால் அதுக்கு பிறகு கட்ட தேவையில்லை, பெய்டு ஆகிவிடும் என்று சொல்லி ஒரு மக்களிடையே அப்படியான ஒரு நம்பகத்தன்மை இருக்கின்றது. அதாவது அப்படி நம்புகின்றார்கள். உண்மையில் யூனிவர்சல் லைஃப் பொலிசி என்பது வந்து அதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. அந்த பாலிசியை வாங்குவதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து பலவையாக இருக்கின்றது. ஒன்று வந்து யூனிவர்சல் லைஃபில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் என்ற ஃபேக்டர் வந்து மிகவும் முக்கியம். அதாவது வந்து லெவல் காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், அப்படியான ஒரு யூனிவர்சல் லைஃபை வாங்கும் பொழுது அது வந்து பிரீமியம் மாறாது. ஆனால் யூனிவர்சல் லைஃபில் இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கின்றது, YRT, அதாவது வந்து இயர்லி ரினியூவபிள் டேர்ம், இல்லாட்டி ART, அனுவலி ரினியூவபிள் டேர்ம். அப்படி எடுக்கின்ற பாலிசி வந்து ஒவ்வொரு வருடமும் பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுகின்றது. ஆனால் அந்த பிரீமியம் இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு தெரிய வராது, ப்ராபபிளி ஒரு 20 இயர்ஸுக்கு அல்லது 25 இயர்ஸுக்கு தெரிய வராது. டிபெண்ட் ஆன் த ஏஜ், நீங்கள் வாங்குகிற வயதை பொறுத்து அட்லீஸ்ட் 5 to 10 இயர்ஸுக்கு மினிமம் தெரிய வராது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த YRT இல்லாட்டி ART டைப்பான யூனிவர்சல் லைஃபை பொலிசியை தந்தவர்கள் உங்களுடைய அந்த அனுவல் இல்லாட்டி மந்த்லி பேமெண்ட்லும் பார்க்க ஒரு குறிப்பிட்ட 10, 20, 30 டாலரை கூடவாகவே உங்களிடம் எடுக்கின்றார்கள் மாதாந்தமாக. எனவே இயர்லி அது இன்க்ரீஸ் பண்ணுவதை வந்து நீங்கள் 5 to 15 ஆண்டுகள் வரையும் ரியலைஸ் பண்ண மாட்டீங்கள். அப்படி ரியலைஸ் பண்ணும் பட்சத்தில் ஒரு 60-65 வயதில் அது வந்து YRT இயர்லி ரினியூவபிள் டேர்ம், ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரீமியம் கூடுகின்றது என்பதை அறியும் பட்சத்தில் உங்களுடைய ஹெல்த் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஓ, அந்த கட்டுக்காசு வந்து மிகவும் உங்கள் பட்ஜெட்டிலும் பாக மிகவும் அதிகமாக இருக்கும். உதாரணமாக $100 மந்த் கட்டி வந்தவர் ஒருவர் வந்து ஒரு 60 வயது வரும் பொழுது அவருக்கு ஒரு நோட்டீஸ் வரும், உங்களுடைய மாத கட்டணம் $400 என்று சொல்லி. இப்படியாக இந்த யூனிவர்சல் லைஃபில் இருக்கக்கூடிய அந்த பாலிசி வந்து நீங்கள் வைத்திருப்பது லெவல் காஸ்டாக இருக்கின்ற பாலிசியாக இருந்தால் நன்மை, இல்லை இது YRT இல்லாட்டி ARTயாக இருந்தால் மிகவும் முக்கியமாக நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணி இதை தெளிவாக விளங்கிக் கொள்வது முக்கியம். எனவே இந்த பாலிசி ரிவ்யூ என்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய அரமணித்தியாலத்தை செலவழித்து ஒரு பாலிசி ரிவ்யூக்காக என்னை அழையுங்கள். நாங்கள் திட்ட தெளிவாக இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு தர முடியும்.
1: குணாதுரை சிங்கத்தை அழைத்து இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-528-1407, 416-528-1407.
2: பிஸ்டோ கேட்டீர்கள், GT Brokers இன் குணா துரைசிங்கம், 416-528-1407.
1: 8:46 ஈஸ்ட் FM காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7, 102.7.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் எதிர்வரும் 14 தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு காலை 7 முதல் மதியம் 1 வரையும் நவதுர்க்கி அம்மனுக்கு 108 திரவி அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளன. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். 15 தேதி சனிக்கிழமை யூத்ஸ் அனுவல் இவெண்ட் நடைபெறவுள்ளது. காலை 8 முதல் 10 வரை இளைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெறும். மேலதிக விவரங்களுக்கு 9 5 5 8 8 3 9 0 5 8 3 9 1 0 9.
2: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: Rhythm 7 Entertainment, Altona Group, Valang. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
5: Meenachi, Meenachi.
4: Tenisai Tendril Deva Vudan, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Vel Murugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai Malai, 5 Manikki, 8100 Steel 7 U East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
1: திசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமனின் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்இன் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். கோடைக்காலத்தின் அழகான இன்னும் ஒரு புத்தம் புதிய நாளை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:01-12 வரைக்கும் இன்று காலை பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 12 புதன்கிழமை இந்த வாரத்தின் நடுப்பகுதிக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைய தினம் ஆகஸ்ட் 12 பிறந்த நாள், திருமண நாள், சிறு நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்புறத்திலும் கூட அனுபவித்து மகிழக்கூடிய வாய்ப்புகளோடு இந்த நாள் தொடரட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் இனிமையோடு ஒலித்து வாய்ந்திருக்கின்ற இந்த காலை வேளையில் நாங்கள் ஒரு முக்கியமான சிந்தனையை நாங்கள் பார்க்கலாம். மகிழ்ச்சியை தேடி எங்கோ ஓடாதீர்கள். உங்கள் நிழலை தேடி நீங்கள் ஓடினால் அதை எப்பொழுதும் பிடிக்கவே முடியாது. அதே நிழல் உங்களை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒளியை நோக்கி நடக்க வேண்டும். உங்கள் மனதை ஒளியாக்குங்கள். மகிழ்ச்சியை தானாகவே நிழலைப் போல உங்களை பின்தொடரும் என்பதே மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சியை தேடித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அதை சரியாக நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். அது எங்களுக்குள்ளே இருந்தும் கூட அது இருப்பது தெரியாமல் வேறு விடயங்களில் மகிழ்ச்சி இருக்கின்றது என்று சொல்லி நினைத்து கொண்டு நாங்களும் அதை தேடி எப்பொழுதுமே ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஓட்டமாகத்தான் போய்விடுகின்றது. இயக்கம் கலந்திருக்கின்ற இந்த ஓட்டத்தை தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டியதாகவும் இருக்கும். நிழலை நாங்கள் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடினால் அதை பிடிக்க முடியாது. நிழல் எங்களை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒளியை நோக்கி நடத்தல் அவசியம். ஒளி எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற போது, அதை நோக்கி நாங்கள் நடக்கின்ற போது அந்த நிழல் எங்களை பின்தொடரும். அதே மாதிரி தான் எங்களது மனதை நாங்கள் ஒளியாக்கி அதை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்ற போது, அல்லது தொடர்ந்து ஒளிமயமான அந்த எதிர்காலத்தை நோக்கி நடக்கின்ற போது, மகிழ்ச்சி எங்களை தானாகவே பின்தொடர்ந்து வரும் என்பதைத்தான் இந்த ஒரு அழகான சிந்தனை வந்து எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. ஒரு பட்டாம்பூச்சி ஒன்றை நாங்கள் பிடிப்பதற்கு முயற்சித்தால் அது எங்களிடமிருந்து பறந்து விலகி சென்று விடும். ஆனால் அதை நாங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற போது, ஒரு சில சமயங்களில் அது தானாகவே எங்களது கைகளில் வந்து உட்காரக்கூடிய அந்த அதிசயமான நிகழ்வையும் நாங்கள் ரசிக்க முடியும். எனவே ஒரு சில சமயங்களில் ஏதாவது ஒன்றை விரட்டி பிடிப்பதை நாங்கள் விட்டுவிட்டு நடக்கக்கூடியவற்றில் கொஞ்சம் ஆழமாக மனதை அமைதியோடு உட்செலுத்துகின்ற போது அதன் மூலமான ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லிக்கொள்ள முடிகின்றது. எனவே தேடி ஓடுதல் என்பது எப்போதும் இருக்கின்ற போது வாழ்க்கை பரபரப்பாகத்தான் இருக்கும். பிஸியாக இருப்பது மாதிரி நாங்கள் உணர்வோம். ஆனால் ஒரு சில சமயங்களில் அதுவே எங்களை சோம்பலாக்கும். ஒரு டயர்ட்னஸ் எப்போதும் எங்களது மனதுக்குள்ளே இருக்கும். இதை தேடி ஓடுகின்றோம் என்று சொல்லி ஒரு சில சமயங்களில் உணர முடியாத நிலையிலும் கூட நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். எனவே எப்போதும் இந்த ஓட்டத்தை தொடர்வதன் மூலமாக ஒரு சலிப்பும் விரக்தியும் தான் பெரும்பாலும் எங்களிடம் வந்து சேர்ந்து விடுகின்றது. ஒரு சில சமயங்களில் மனதை ஒளியாக்குகின்ற போது இருக்கின்ற அந்த சாதாரணமான நிகழ்வுகளிலும் கூட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளுகின்றோம் என்பதைத்தான் இங்கு இந்த சிந்தனையின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கின்றது. எனவே உங்கள் மனதை ஒளியாக்குங்கள், மகிழ்ச்சி தானாகவே உங்களை தொடரும் என்பது தொடர்பான ஒரு அழகான காலை சிந்தனையும் கூட நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம். சூரிய வெளிச்சத்திலிருந்து தான் ஆரம்பித்திருக்கின்றோம் என்ற இது நம் புதன்கிழமையை 20 இப்போது வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுகின்றது. முகில் கொஞ்சம் இருந்தாலும் வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு பொழுதை இப்போது சந்திக்கின்றோம். இதே நிலைமைகள் தான் இன்றைக்கு தொடரும். மழையும் கூட வரலாம். பிற்பகல் மாலை பொழுதில் மழைக்கான வாய்ப்புகள் எதிர்ப்பு கூறப்படுகின்றன. மதிய பொழுதில் வந்து 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கப் போகின்றது என்பதை காலநிலை தகவல் சொல்கின்றது. மாலை வெளி 1லிருந்து 3 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கலாம். அது வரைக்குமே சூரிய வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கும். 25 இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் கூடிய உணர்நிலையாகவும் உணரக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் வெளிச்சமும் கூட சூரியன் மறைகின்ற பொழுது வரைக்கும் தொடரலாம். 3 மணிக்கு பிறகு மழை தூறலும் இடையில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியான தூறலாக அந்த மழை தூறல் வந்து 7 மணி வரைக்குமே தொடர்வதற்கான சாத்தியங்களை தான் நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். தண்டஸ்ட்ரோமாகவும் கூட அது இருக்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. ஆனால் சூரிய வெளிச்சமும் கூட சூரியன் மறைகின்ற இரவு பொழுது 8:26 வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமைகளும் சொல்லப்படுகின்றன. எனவே எனவே வெளிச்சமும் முகிலும் இன்று இணைந்திருக்கும். மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரவு பொழுதில் 22-26 டிகிரி செல்சியஸ் மன்னிக்கும், இது மாலை பொழுதில் நாங்கள் உணர்கின்ற உணர்நிலை. இரவு வேளை 18 இருக்கும் வெப்பநிலையும் உணர்நிலையும் என்பதையும் இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நாளைய தினம் வியாழக்கிழமையை பார்த்தால் 26-31 டிகிரி செல்சியஸ் வரை உணரப்போகின்றோம். வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். வெப்பநிலை சற்று சரிந்து 24 இருக்கும். 27 மட்டுமே கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதாவது 30 தாண்ட போவதில்லை உணர்நிலை வருகின்ற வெளியில். சனிக்கிழமை வார இறுதி இப்போது மழைக்கான சாத்தியங்கள் சற்று குறைந்து வெயில் இருக்கும் என்பதை காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. பிரதானமாக வெயிலோடு இருக்கலாம். சனிக்கிழமை 24 வெப்பநிலை 28 வரை உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுதில்
அதிக மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. மாலை பொழுது அண்மித்த வேளையில் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குமா? அதன் பின்பும் கூட இரவை அண்மித்த பொழுதில் 2-4 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 25-32 வரை உணரப்படும். அடுத்த திங்கள் வெயில், 26 வெப்பநிலை, 32 உணரப்போகின்றோம். அடுத்த செவ்வாய் 24-28 டிகிரி செல்சியஸ் வரை உடல்நிலையும் கூட இருக்கின்ற நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. 9:12 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6th வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7th வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜே புரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
7: செலசி.ca. தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

1971 ஆண்டில் வெளிவந்திருந்த திரைப்படம் பிராப்தம். அந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்கின்றோம். MSV அவர்களது இசையில் 9:26 EFM காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால், தாமதங்கள் வந்து 401 வெஸ்ட் பவுண்டில் கெனடி வீதியை அமைத்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. கெனடி வீதி பகுதியிலிருந்து குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன DVP வரைக்கும். DVP அமைத்த பகுதியில் எக்ஸ்பிரஸ் வந்து அதிக தாமதங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் சற்று உயர்கின்றது. மீண்டும் குறைந்த தாமதங்களை தொடர்ந்து யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போது காணப்படுகின்றன. கீழ் ஸ்ட்ரீட்டை அண்மித்த பகுதியிலும் கூட மீண்டும் தாமதங்களை நீங்கள் சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஹைவே 400 தாண்டி பயணிக்கின்ற போது அதிகமான வாகன நெரிசல்கள் தான் இடையிடையே தணியக்கூடிய நிலைமையிலும் கூட கலெக்டர்ஸில் காணப்படுகின்றது. எக்ஸ்பிரஸில் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து இந்த பொழுதில் மார்டின் ரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. ஹைவே 427 பகுதிகளிலிருந்து ஈஸ்ட் பவுண்டும் கூட தாமதங்களை எதிர்கொள்கின்றது. கிப்ளிங் அவென்யூவுக்கு முன்னரிலிருந்து அதிக தாமதங்களும் கூட வெஸ்டர்ன் ரோட் வரைக்கும் கலெக்டர்ஸில் எதிர்கொள்ளப்படுகின்றன. அதன் பின்பு குறைந்த தாமதங்களை கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் இப்போது சந்திக்க நேரிடும். மீண்டும் யங் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்தும் கூட தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. பேபி அவென்யூ பகுதியில் கலெக்டர்ஸ் வந்து அதிக தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. DVP வரைக்கும் ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றது. அதன் பின்பு வார்டன் அவென்யூ பகுதியிலும் கூட தாமதங்கள் இருக்கக்கூடிய நிலைமை தென்படுகின்றது. கெனடி வீதியை அண்மித்த பகுதியில் 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸில் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கின்றமை அதற்கு முன்னரான பகுதிகளில் தாமதங்களை வார்டன் அவென்யூ பகுதியில் இருந்து உயர்வாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு ஈஸ்ட் பவுண்ட் தொடர்பாகவும் சொல்ல முடிகின்றது. DVP பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் அதிக தாமதங்களை தான் எக்லிங்டன் வரைக்கும் எதிர்கொள்ளுகின்றது. அதன் பின்பு இடையில் சற்று தணிந்தாலும் மீண்டும் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்து பேவியூ அவென்யூ பகுதி வரைக்குமே காணப்படுகின்ற நிலைமைதான் இப்போது தென்படுகின்றது. எக்லிங்டனுக்கு முன்னர் DVP நோத் பவுண்டிலும் கூட அதிகமான வாகன நெரிசல்கள் ஆரம்பித்து லோரன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை இப்போது இருக்கின்றது. 404 சவுத் பவுண்டிலும் கூட ஃபின்ச்சிலிருந்து 401 வரைக்கும் வாகன நெரிசல்கள் அதிகம் நிலவுகின்றன. ஆகஸ்ட் மாதம் 12 தேதி இன்றைய நாள் என்று சொல்லி பார்த்தால், இந்த பூமியில் நிலப்பரப்பில் வாழக்கூடிய பிரம்மாண்டமான மிகப்பெரிய உயிரினங்களுக்கான ஒரு நாள். அவை வந்து இன்டெலிஜென்ட்டான, ஃபேமிலி ஓரியன்டான, மிக அதிகமான நினைவுகளை மனிதர்களைப் போல சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியடைந்த மூளையை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரினங்கள் இப்போது நாங்கள் கண்டுபிடிக்கலாம். யானைகள் அவற்றுக்கான ஒரு நாள்தான் இந்த நாள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வேர்ல்டு எலிஃபன்ட் டே இன்று ஆகஸ்ட் மாதம் 12 தேதி நாங்கள் கடைபிடிக்கின்றோம். 2011 ஆண்டில்தான் இந்த உலக யானைகள் தினம் உருவாக்கப்பட்டதாம். 2 கனேடியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் பட்ரிஷியா சிம்ஸ் மற்றும் தாய்லாண்டின் எலிஃபன்ட் ரீஇன்ட்ரடக்ஷன் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷனோடு இணைந்து 2 கனேடியன் ஃபிலிம் மேக்கர்ஸும் கூட இந்த நாளை உருவாக்குவதற்காக பாடுபட்டு 2012 August 12 முதல் தடவையாக உலக யானைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு மேஜஸ்டிக்கான ஒரு உயிரினமாக இந்த யானைகள் இருக்கின்றன. அவற்றுக்கு வந்து மனிதர்களைப் போல டீப்பான இமோஷன்ஸ் வந்து இருப்பது பல தடவைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் டீப் இமோஷன்ஸையும் கூட விலங்கியலாளர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். மிக அதிகமான கவலை தொடக்கம் பரவசத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம் வரை அவற்றினால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக மனிதர்கள் காட்டக்கூடியது மாதிரி மற்றவர்கள் மீது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எம்பத்தி பச்சாதாபம் அதையும் கூட அந்த யானைகள் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் அதி உச்சமான செல்ஃப் அஃபியனன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகவும் கூட இந்த பிரம்மாண்டமான தரைவாழ் உயிரினங்கள் எல்லோரையுமே ஆச்சரியப்பட வைக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அவை வந்து ஒரு கம்ப்ளெக்ஸான சப்போர்ட்டிவ் சொசைட்டிஸை கூட தங்களுக்கென்றே உருவாக்கி கொள்ளுகின்றன. ஒன்றுக்கொன்று உதவி செய்யக்கூடிய வகையில், ஒன்றை ஒன்று கவனித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் கூட அந்த ஒரு சமூக நடத்தையை காட்டக்கூடிய விலங்கினங்களில் தனித்துவமானது யானைகள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான உயிரினங்கள் மிக அதிகமாகவே மனிதர்களால் அவர்களது அந்த பேராசையின் காரணமாக அழிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும்
போச்சர்ஸினால் இந்த அவற்றின் அந்த யானை தந்தங்களுக்காக அதிகமான யானைகள் கொல்லப்படுகின்றன என்பது தொடர்பாக இந்த நாள் பேசுகின்றது. அவற்றை பாதுகாப்பதன் அவசியத்தையும் கூட வேர்ல்ட் எலிஃபன்ட் டே வலியுறுத்துகின்றது. எலிஃபன்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தாலே இந்த பூமியில் வந்து 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே அவை வந்து உலவ தொடங்கியிருக்கின்றன என்பதை தனிங்கு கூறியிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் தானாம் அவை முதலில் தோன்றியிருக்கலாம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகுதான் அவை படிப்படியாக ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கு நகர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியில் வாழக்கூடிய யானைகளை வந்து 3 முக்கியமான இனங்களாக பிரிக்கின்றார்கள். ஆப்பிரிக்கன் சவன்னா எலிஃபன்ட் என்று சொல்லி ஒரு இனம் இருக்கின்றது. அடுத்தது ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபன்ட், காடுகளில் வாழக்கூடியவை இனம் ஒன்றுதான் ஏசியன் எலிஃபன்ட்ஸாக இருக்கின்றன. அவற்றின் ஒரு பிரம்மாண்டம் என்று சொல்லி பார்த்தால் இந்த அடல்ட் மேல் ஆப்பிரிக்கன் சவன்னா எலிஃபன்ட்ஸை பொறுத்தளவில் இவை வந்து 4 மீட்டர்ஸ் உயரமானதாக வளரக்கூடியதாக இருக்குமாம். அதே நேரம் 13,000 to 15,000 pounds வரைக்கும் எடை இருக்கக்கூடிய அளவுக்கும் கூட அவை மிகப்பெரிய விலங்குகளாக வளர்கின்றன. அதாவது 6,000 to 6,800 kilograms வரைக்கும் கூட அந்த ஆண் யானைகள் மிகப்பெரிய எடை கொண்டவையாக காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆப்பிரிக்கன் அண்ட் ஏசியன் எலிஃபன்ட்ஸ், இவற்றை வந்து அவற்றின் காதுகளை வைத்து எங்களால் அடையாளப்படுத்த முடியுமாம். ஆப்பிரிக்கன் எலிஃபன்ட்ஸின் காதுகள் வந்து கிட்டத்தட்ட அந்த ஷேப் ஆஃப் த ஆப்பிரிக்கன் கண்டினென்ட் மாதிரி தானே இருக்கும். ஆப்பிரிக்க கண்டத்தை மாதிரியான ஒரு வடிவத்தை கிட்டத்தட்ட காட்டும் என்பதைத்தான் அவதானிப்பாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி ஏசியன் எலிஃபன்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இந்திய உபகண்டம் இருக்கின்றதே அதன் ஒரு வடிவத்திலும் கூட கிட்டத்தட்ட அவற்றின் காதுகள் இருப்பதை வைத்து அவற்றை நாங்கள் அடையாளம் காண முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அவற்றில் இருக்கக்கூடிய தனித்துவமான உடல் அங்கங்கள் என்று சொல்லி பார்த்தால் அவற்றுக்கு என்று தனித்துவமாக இருக்கக்கூடிய அவற்றின் அந்த ட்ரங்க்ஸ், அந்த தும்பிக்கைகள் ஒரு வித்தியாசமான ஒரு அங்கமாகத்தான் அவற்றுக்கு காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எலிஃபன்ட் ட்ரங்க் என்று சொல்லி பார்த்தால் கிட்டத்தட்ட 150,000 மசில் யூனிட்ஸ் வந்து அதற்குள்ளே காணப்படுகின்றது. 8 லிட்டர் வரைக்கும் நீரை அது சேமிக்கக்கூடிய அளவுக்கும் கூட பிரம்மாண்டமாக காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு அந்த யானைக்கான ஒரு கையாகவும் கூட அந்த தும்பிக்கை தான் பயன்படுத்தப்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே நேரம் இந்த மூச்சு குழலாகவும் கூட அதுதான் பயன்படுகின்றது யானைகளுக்கு. அதே நேரம் ஒரு ட்ரிங்கிங் ஸ்ட்ரோன்ஸ்னால் அதுவுமே அந்த தும்பிக்கை தான் என்பதையும் கூட இங்கு சொல்லலாம். இந்த டாஸ்க் மற்றும் அவற்றுக்கு இருக்கக்கூடிய பற்கள் என்று சொல்லி பார்த்தால் அந்த தந்தமும் கூட அதற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பல்லு என்பதைத்தான் நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே அவற்றின் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வளரக்கூடிய பெரிதாக இருக்கின்ற ஒரு வெட்டுப்பற்களாகத்தான் இந்த தந்தங்கள் வந்து காணப்படுகின்றன என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்த்தோம் என்று சொன்னால் யானைகள் மட்டும்தானாம் இந்த மெமல்ஸில் ஜம்ப் பண்ண முடியாத உயிரினங்களாக காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இவை நிலத்திலே இருக்கின்ற போது அவற்றில் நகர்கின்ற போது அவற்றின் 4 கால்களுமே நிலத்தில் இருக்க வேண்டிய ஒரு தேவையும் கூட அவற்றின் அந்த ஒரு பிரம்மாண்டமான உடலமைப்பின் காரணமாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த எலிஃபன்ட் பிரெக்னன்சி என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 மாதங்கள் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். மிக நீண்ட கர்ப்ப காலத்தை கொண்டிருக்கின்ற விலங்காகத்தானாம் காணப்படுகின்றது. நில விலங்குகளிலேயே மிக நீண்ட அந்த பிரெக்னன்சி பீரியடை யானைகள் தானாம் கொண்டிருக்கின்றன. 22 மாதங்கள் வரைக்கும் நீடிக்கக்கூடியவையாக அந்த கற்பகாலங்கள் வந்து அவற்றுக்கு இருக்கின்றன என்பதையும் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் நில அதிர்வு தொடர்பான செவிப்புலன் வந்து மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அவற்றின் அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸின் மூலமாக குறைந்த அதிர்வெண் கொண்ட அந்த சத்தங்களை அவற்றினால் கேட்க முடியும். இது இந்த ஒரு திறமை வந்து பல கிலோமீட்டர்ஸ் தொலைவிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகளை கூட கண்டறிவதற்கு அவற்றுக்கு உதவுகின்றன என்பது தொடர்பாகவும் இந்த யானைகள் தொடர்பான ஆச்சரியமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்று வேர்ல்ட் எலிஃபன்ட் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். 9:36 PM.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
4: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப்.

0: ஹரிஷ், 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710, 6472682710.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
5: காட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 9:48 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை வேளையில் ஒரு பெரிய கம்பெனி, அதன் ஒரு பெரிய தலைவர், அவருக்கு உதவியாக ஒரு பெண் கடமையில் இருக்கின்றார். அந்த பெண்ணின் வேலை என்று சொன்னால், அந்த தலைவரின் தினசரி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவது, அவர் சொல்கின்ற கடிதங்களை டைப் பண்ணி எடுத்து வருவது, கடிதங்கள் மற்றும் ஏனைய குறிப்புகளை ஒழுங்குபடுத்தி வைப்பது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மிக சாதாரணமான பர்சனல் அசிஸ்டன்ட் உத்தியோகம்தான் அந்த பெண்ணுக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் எதுவுமே இல்லை. ஆனால் 30 வருடம் கழித்து அதே சாதாரண பதவியிலிருந்த அந்த பெண் எந்த விதமான மேனேஜ்மெண்ட் பட்டப்படிப்போ அல்லது வேறு எந்த விதமான படிப்புகளோ இல்லாத ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் அந்த பெரிய கம்பெனிக்கே முதலாளியாகி விடுகின்றார், தலைவியாகி விடுகின்றார். அதை நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். இது கதையல்ல, நிஜம் என்பதைத்தான் சொல்லலாம். அமெரிக்காவின் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அந்த நிறுவனத்தில்தான் இந்த அதிசயம் நடந்திருக்கின்றது. அதன் அடிமட்ட ஊழியராக இணைந்திருக்கின்ற காலின் ஃபாரல் என்ற ஒரு பெண் தான் தனது உழைப்பு ஒன்றை மட்டும் முதலீடாக வைத்து அந்த கம்பெனியின் தலைமை பொறுப்பை எட்டி பிடித்து சாதனை படைத்தவராக இருக்கின்றார். அதனை ஒரு வெற்றிகரமான லாபகரமான நிறுவனமாகவும் கூட அவர் தொடர்ந்து நடத்தியும் காட்டியிருக்கின்றார். இது எப்படி முடிந்தது என்று கேட்டால், அவரது அந்த சாதனைகளுக்கு பிறகு ஒரு புகழ்பெற்ற மேனேஜ்மெண்ட் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளராக இருந்திருக்கக்கூடிய கென் ஃபவுச்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் அவரை சந்தித்து பேசி ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தையும் கூட அவரது அந்த ஒரு வெற்றி தொடர்பாக எழுதினாராம். லீட் வித் லவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்தில் முக்கியமான பல விடயங்கள் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த ஒரு பெண்ணால் ஒரு பெரிய நிறுவனத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்கு பிரமாதமான படிப்போ அனுபவமோ முக்கியமில்லை என்று சொல்லி காலின் தனது அந்த சாதனை தொடர்பாக சொல்லியிருக்கின்றார். என்னை பொறுத்தவரை அன்புதான் மிகப்பெரிய ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்தினால் யாரையுமே ஜெயித்துவிட முடியும் என்பதும் அவருடைய கருத்தாக அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது, உங்களுடைய ஊழியர்கள், மேனேஜரோ அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள், உங்களுடைய வாடிக்கையாளர்கள், உங்கள் நிறுவனத்தை நம்பி முதலீடு செய்திருக்கின்றவர்கள் என்று சொல்லி எல்லோர் மீதும் உண்மையான அன்பை செலுத்த வேண்டும். அதுவே உங்களுடைய செயல்திறனை பல மடங்கு பெருக்கும், தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அது உதவி செய்யும். நீங்கள் சார்ந்திருக்கும் நிறுவனமும் பெரிய அளவில் முன்னேறக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. தலைவராகி ஜெயிப்பதற்கு விரும்பும் ஒருவர் முக்கியமாக இந்த அன்பை பொழிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் 9 வகையான தலைமை பண்பு, அதனை வளர்க்கக்கூடிய அந்த அன்பு பகிர்தல் தொடர்பான விவரங்கள் இங்கு வெளியிடப்படுகின்றன. அதில் முதலாவதுதான் பொறுமை. அடுத்தவர்கள் உங்களை அசிங்கப்படுத்தினாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ பொறுமையாக அதை கடந்து செல்ல பழகுங்கள். அவர்கள் நமக்கு செய்த தீமைகளை ஞாபகம் வைத்துக் கொண்டு வன்மத்தை வளர்க்காமல், பழிவாங்க நினைக்காமல், நல்லவைகளை மட்டுமே பார்க்க தொடங்குங்கள், அதற்காக காத்திருங்கள் என்பது முதலாவது வழியாக சொல்லப்படுகின்றது. இரண்டாவது கருணை. பிறருக்கு உதவி செய்யும் வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி வாய்ப்புகள் எதுவும் வராவிட்டால் நீங்களே அவற்றை தேடிச் செல்லுங்கள். மூன்றாவது தாராள மனப்பான்மை. அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட தேவையில்லை. உங்களிடம் இருக்கின்ற எல்லா நல்ல குணங்களையும், அனுபவத்தையும், திறமைகளையும் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருங்கள். நான்காவது மனிதாபிமானம். நீங்கள் பழகும் ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதையை கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன விடயங்களில் கூட அலட்சியம் காட்டாதீர்கள். அது அவர்களை பெரிய அளவில் பாதிக்கக்கூடும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். 5வது விடயம் பணிவு. நான் தான் முக்கியம் என்றொரு எண்ணம் வேண்டவே வேண்டாம். இது என்னால் மட்டும்தான் முடியும் என்றொரு கர்வமும் வேண்டாம். உங்களுடைய சாதனைகளை பற்றி நீங்களே பேசி அதையே சொல்லிக் கொண்டிருக்காமல் அடுத்தவர்கள் செய்கின்றவற்றை கவனித்து பாராட்டு தொடங்குங்கள். உங்களுக்கான பாராட்டுகளை மற்றவர்கள் பேச தொடங்குவார்கள். 6வது விடயம் வந்து சுயநலமின்மை. உங்களுடைய நன்மைக்காக அடுத்தவர்களை பழி கொடுக்க வேண்டவே வேண்டாம், புறக்கணிக்கவும் வேண்டாம். தனிப்பட்ட வளர்ச்சி, வெற்றி போன்றவைகள் முக்கியம்தான். அதே நேரம் நீங்கள் வாழும் குடும்பம், ஊர், நிறுவனம், நாடு, சமூகம் போன்றவற்றின் நலனுக்காக நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லியும் சற்று யோசித்து பாருங்கள் என்பது 6வது விடயம். 7வது வந்து இனிமையாக பழகும் தன்மை.
கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அது அடுத்தவர்கள் உங்களை நெருங்க விடாமல் செய்துவிடும். அதிக கோபப்படுகின்ற போது யாரும் உங்களுக்கு கிட்டவும் வரமாட்டார்கள். ஒருவேளை உங்களுடைய கோபத்துக்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் அதை வெறும் வன்மமாக மற்றவர்கள் மீது கொட்டாமல் அவர்கள் மீது இருக்கும் அக்கறையை காண்பிக்கும் விதத்தில் அந்த கோபத்தையும் சற்று அன்போடு வழிபடுத்தி பாருங்கள். மன்னிக்கவும் பழகுங்கள். அந்த குணம் இல்லாவிட்டால் அன்புக்கு அங்கு இடம் இல்லை என்பதையும் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எட்டாவது விடயம், எப்போதும் நல்லதையே நினைத்தல். அடுத்தவர்கள் எப்போதும் உங்களுக்கு எதிராக சதி செய்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களை சந்தேக கொண்டு பார்க்காமல் எல்லா செயல்களுக்கும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கக்கூடும் என்று சொல்லி நாங்கள் நம்ப தொடங்குகின்ற போது மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் நல்லவற்றை பார்க்கக்கூடியவர்களாக எங்களை உருவாக்கிக் கொள்ளலாம். அது அடிப்படையாக அந்த எண்ணத்தை வைத்து நாங்கள் மற்றவர்களோடு பழகுகின்ற போது அன்பு இயல்பாக அந்த இருவர்களுக்கிடையும் கூட வெளிப்படத் தொடங்கும். ஒன்பதாவது விடயம்தான் பொறுப்புணர்ச்சி. உங்களுடைய வேலையில் பொறுப்புகளில் மிக கவனமாக இருங்கள். கையில் எடுத்துக்கொண்ட ஒவ்வொன்றையும் கச்சிதமாக முடித்து தருவதுதான் வாழ்க்கை லட்சியம் என்றொரு உணர்வோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை பற்றி பேசுவதோ அல்லது அவர்களை ஒப்பிட்டு பார்த்து கேலி செய்வதோ நாங்கள் செய்யக்கூடாத செயல்களாகத்தான் இருக்கின்றன. உண்மையை மட்டுமே கொண்டாடுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும் என்பது தொடர்பாக முக்கியமான சாதனை படைக்கக்கூடிய பண்புகளாக இங்கு பட்டியலிடப்படுகின்றன. எனவே நாங்களும் சற்று மாற்றத்தை எங்களது வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குகின்ற போது வாழ்க்கை தானாகவே ஒரு முன்னேற்றகரமான மாற்றத்தை எங்களுக்கு காட்டத் தொடங்கும் என்பதைத்தான் இந்த இனிய காலை வேளையில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 9:55 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 10 மணியாக இருக்கின்றது. புதன்கிழமை காலை இப்பொழுதில் ஏஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஏஸ்டெஃபம் 1.7@gmail.com அமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஏஸ்டெஃபம். தமிழ் யூடியூப்பில் ஏஸ்டெஃபம் 102.7. சூரிய வெளிச்சத்துடன் ஒரு புதிய நாளை நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முகிலிருந்தாலும் வெளிச்சமும் தென்படுகின்றது. 22 இப்போதைய வெப்பநிலை, 25 உணரப்படுகின்றது. 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 32°C உணரப்போகின்றோம். கூடிய உணர்நிலையாக இரவு பொழுதில் 18 வெப்பநிலையும் உணர்நிலையும் இருக்கப் போகின்றது. மதிய பொழுதில் 1 mm, மாலை பொழுதில் 3 mm அளவிலான மழைக்கான சாத்தியங்களையும் இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். 3 மணிக்கு பிறகு 7 மணி வரைக்கும் மழை வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. 8:26 சூரிய அஸ்தமனம். அதுவரைக்கும் சூரிய வெளிச்சமும் தென்படக்கூடிய சாத்தியங்களும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாளைய தினம் வியாழக்கிழமை இப்படி என்று சொல்லி பார்த்தால் வெளிச்சத்தை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முகிலும் வெளிச்சமும் இணைந்திருக்கும். நாளைக்கும் 26 வெப்பநிலை, 31 உணரப்படும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலையாகவும் 27 உணர்நிலையாகவும் இருக்க போன்றது. தொடர்ந்து வரக்கூடிய வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை வந்து வெயிலோடு இருக்கலாம். பகல் வேளை 24 வெப்பநிலை, 28 தான் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுது அண்மித்த வேளையில் மழை இருக்கலாம். 5 mm அளவில் மாலை பொழுதிலும் கூட மழை துறல் தான் தொடர்ந்திருக்கும். 25 வெப்பநிலை, 32 வரை உணரப்போன்றும் ஞாயிற்றுக்கிழமையில். திங்கள் பிரதானமாக வெயில், 26 வெப்பநிலையாகவும் 32 உணர்நிலையாகவும் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் கூட வெயில் நிறைந்த ஒரு நாள் தான். 25 வெப்பநிலை, 31 உணரப்படும். அடுத்த புதன் 25-31 வரை உணரக்கூடியதாக இருக்கும். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. மழையும் கொஞ்சம் இருக்கலாம் என்பதையும் இப்போதைய தகவல்கள் கூறுகின்றன. ஒரு மிக பலமிக்க பூமி அதிர்வொன்று கடந்த திங்கட்கிழமை கொலம்பியாவை தாக்கிய நிலையில் 200-க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 100-க்கணக்கானவர்களை காணவில்லை என்று சொல்லி சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த கட்டட இடிபாடுகளுக்குள் அவர்களை தேடக்கூடிய பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூட இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்படுகின்றன. வெஸ்டர்ன் கொலம்பியாவில் தான் 7.4 மேக்னிடியூட் அளவிலான அந்த பூமி அதிர்வு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றமை தொடர்பான தகவல்களை வந்து தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த பூமி அதிர்வு ஏற்பட்டு 36 மணி நேரம் கடந்திருக்கின்ற நிலையில் ஒரு பெண் ஒருவர் இப்போது உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. என்று புதன்கிழமை தான் 32 வயதான பெண் 36 மணி நேரத்திற்கு பிறகு கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார். அவரை மீட்கக்கூடிய அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் வந்து ஒரு 10 மணி நேரம் நீடித்தது என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர் சிக்கியிருந்திருக்கக்கூடிய 4 கான்கிரீட் பலகைகளுக்கு அடியில் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரியான ஒரு பாதையை தோண்டித்தான் அதுக்கு பிறகு அவரோடு தொடர்பு கொண்டு அவரை மீட்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இந்த விவரங்களை இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த திங்கட்கிழமை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பூமி அதிர்வை வந்து 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து உணர்ந்திருக்கின்றார்கள். பலமான அதிர்வு அவர்களால் உணரப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட அதிக பலமான அந்த அதிர்வு வந்து அங்கிருக்கக்கூடிய தரம் குறைந்திருக்கக்கூடிய அல்லது பழமையான கட்டடங்களில் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லியும் கூட US ஜியாலஜிக்கல் சர்வே அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்ற நிலையில் இப்போது பெரிய வெடிப்புகள் இருக்கின்ற அல்லது சேதமடையாமல் இருந்தாலும் கூட பல சுவர்களில் வந்து வெடிப்புகள் தென்படக்கூடிய கட்டடங்களை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் அல்லது அந்த கட்டடங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது தொடர்பான வேண்டுகோளும் கூட அங்கிருக்கக்கூடிய நகராட்சி அரசாங்கங்களினால் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் இங்கு செய்திகள் சொல்லுகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் பதவியேற்றிருக்கக்கூடிய கொலம்பியாவின் ஜனாதிபதி அபலாடோ டெல்லா எஸ்பிரேல்லா இப்போது பதவியேற்ற உடனே இப்போது அந்த நாட்டின் ஒரு தேசிய பேரிடர் நிலையை அறிவித்திருக்கின்றார். மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் கூட உதவிகள் அனுப்பப்பட்டாலும் கூட சரியாக மக்களே அந்த உதவிகள் இன்னமும் கூட பல இடங்களில் சென்று சேரவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்படுகின்றது. 10:05 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
7: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
8: Ideal Dreams Entertainment and Maja Varangam, Prabhudeva, the dance legend in Toronto, powered by Bija Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort, Toronto. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: திசையெங்கும் கேட்கும் இசை, East FM, East FM.ca.

பத்து மணி 19 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஐரோப்பா வந்து மிக அதிக அளவிலான வெப்ப அலைகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்றமை தொடர்பான செய்திகள் வந்து தொடர்ச்சியாகவே வெளியிடப்படுகின்றன. ஃபொசில் ஃபியூவல் எமிஷன் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய வெப்ப அலைகள் தீவிரமடைந்துதான் ஐரோப்பா முழுவதுமே வறட்சி மற்றும் காட்டுத்தீ மிக அதிக அளவில் பரவுகின்றமை தொடர்பாக விஞ்ஞானிகளும் கூட தங்களது அந்த ஒரு ஆய்வு தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. யூரோப்பியன் யூனியனின் கோப்பர்னிகஸ் கிளைமேட் மானிட்டரிங் சர்வீஸ் வந்து கடந்த திங்கட்கிழமை, அதாவது நேற்று முன்தினம் திங்கட்கிழமை, ஒரு முக்கியமான தரவு ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் இதுவரைக்கும் வெஸ்டர்ன் யூரோப் பதிவு செய்திருக்கக்கூடிய அதிக வெப்பம் மிக்க மாதங்களாக இருந்திருக்கின்றன என்பதை இங்கு சொல்லுகின்றார்கள். அதே நேரம் இந்த கால பகுதியில் 25,000 ஹீட் ரிலேட்டட் டெத்ஸும் கூட வெஸ்டர்ன் யூரோப்பில் பதிவாகி இருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. வெப்பத்துடன் தொடர்பு கொண்டதாக இருக்கக்கூடிய மரணங்கள் அங்கு 25,000-க்கும் அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன என்பதையும் தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இப்போது என்று சொல்லி பார்த்தால், கடந்த மே மாதத்தில் இருந்து 5வது ஹீட் வேவை வெஸ்டர்ன் யூரோப் வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றதாம். நேற்று செவ்வாய்க்கிழமை அந்த வெப்ப அலை மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியிருக்கின்றது. ஸ்பெயின், பிரான்ஸ், இட்டலி போன்ற பகுதிகளில் வெப்பநிலை வந்து 40 டிகிரி செல்சியஸை தாண்டியிருக்கக்கூடிய நிலைமை தொடர்ச்சியாக காணப்படுகின்றதாம். நேற்றைய தினத்திலிருந்து அங்கு உருவாகியிருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்ப குவிமாடம், ஹீட் டோம் வந்து மேலதிகமாகவும் வெப்பநிலையை உயர்த்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் சென்ட்ரல் மற்றும் நார்தர்ன் யூரோப்பிலும் கூட அதன் தாக்கம் இப்போது உணரப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அங்கு வறட்சி நீடிக்கின்றமை ஐரோப்பாவின் பல நாடுகளை கடந்து ஓடக்கூடிய இந்த டனோப் ரிவர் என்று சொல்லப்படக்கூடிய யூரோப்பின் செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் சிஸ்டம், அதில் வந்து மிக அதிக அளவிலான நீர்மட்டம் குறைவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த டனோப் ரிவர் இதுவரைக்கும் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மர்மங்கள் வெளித்தென்படுகின்றன என்பது தொடர்பான பல தகவல்கள், படங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் 2வது உலகப் போரின் போது இந்த டனோப் ரிவரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்க இந்த நாசி ஜெர்மானிய போர்க்கப்பல்கள் இப்போது நீர்மட்டம் சரிந்து வருவதன் காரணமாக மீண்டும் மேற்பரப்பில் தெளிவாக தென்படுகின்றன என்று சொல்லித்தான் அந்த தகவல்கள், படங்கள் எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த போர்க்கப்பல்களின் ஒரு சில பகுதிகளின் அந்த அடிமட்டம் கூட வெளி தென்படக்கூடிய அளவுக்கு அவை தரை தட்டுகின்றன என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை வந்து இப்போது வெளி தென்படுகின்றமை இந்த கோடையில் ஐரோப்பா அவை தொடர்ந்து பாதிக்கக்கூடிய கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சியின் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சான்றுகளாகத்தான் இவை இப்போது காணப்படுகின்றன என்பது தொடர்பாக அந்த விவரங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. சுட்டெரிக்கக்கூடிய வெயில், பேரழிவை ஏற்படுத்துகின்ற காட்டுத்தீ போன்றவற்றுக்கு காரணமாக அமைந்ததோடு இந்த டனூப் நதி உட்பட இன்னும் பல்வேறுபட்ட வாட்டர்வேஸில் நீர்மட்டத்தை வரலாறு காணாத அளவுக்கு குறைத்திருப்பதாகவும் கூட அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கிளைமேட் சயின்டிஸ்ட் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள், இது வந்து ஃபொசில் ஃபியூவல் அதன் மூலமாக இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற காலநிலை மாற்றத்தின் ஒரு தெளிவான விளைவு என்பதைத்தான் இங்கு விஞ்ஞானிகள் தொடர்ந்து கூறி வருவதையும் காண முடிகின்றது. வைல்ட் ஃபயர்ஸ் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. விவசாய நடவடிக்கைகள் பெரும் பாதிப்பை நீரில்லாமலும் வறண்ட நிலையிலும் சந்தித்து வருகின்றன. பல இடங்களில் கப்பல் போக்குவரத்துகளும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றனவாம். கப்பல் போக்குவரத்து செய்யக்கூடிய அந்த நீர் வழிகளின் நீர்மட்டம் குறைந்திருப்பதன் காரணமாக இதை தாண்டி ஐரோப்பாவின் பல இடங்களிலும் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அவற்றை தொடர்ந்து உருவாக்க முடியாத சூழ்நிலையும் கூட, அல்லது தொடர்ந்து ரன் பண்ண முடியாத சூழ்நிலையும் கூட காணப்படுவதாகவும் தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த டனோப் ரிவர் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஜெர்மனியில் தான் ஆரம்பிக்கின்றது. அதன் ஒரிஜின் வந்து ஜெர்மனியில் தானே இருக்கின்றது. அங்கு தோற்றம் பெற்ற அந்த ஆறு வந்து கிட்டத்தட்ட 2,850 கிலோமீட்டர்ஸ் தூரம் ஐரோப்பாவினை
ஊடறுத்து ஓடுகின்றதாம். அதில் இன்னொரு ஆச்சரியமான விடயம், 9 நாடுகளை கடந்து அது கடைசியாக கரங்கடலுக்குள் சென்று சேர்கின்றது இந்த டானூப் ரிவர். அந்த 9 நாடுகளில் மிக முக்கியமாக பல நாடுகள் உள்ளடங்குகின்றன. ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, குரோஷியா மற்றும் செர்பியா, ரோமேனியா, பல்கேரியா, மோல்டோவா, யுக்ரைன் என்று சொல்லி இந்த 9 நாடுகளை கடந்துதான் ஜெர்மனியில் உருவாக இருக்கக்கூடிய அந்த டானூப் ரிவர் பிளாக் சீயில் அது கலக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இது ஊடறுத்தோடக்கூடிய இந்த 9 நாடுகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட துணை நதிகளுக்கான நீர்வளங்களையும் இந்த டானூப் ரிவர் செய்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே யூரோப்பின் செகண்ட் லாங்கஸ்ட் ரிவராகத்தான் பல நாடுகளுக்கான ஒரு நீர்வளத்தை கொடுக்கின்ற ஆறாகவும் இந்த டானூப் ரிவர் ஓடுகின்றமை, இப்போது அதில் நீர்மட்டம் குறைந்திருப்பதன் காரணமாக பல நாடுகளுக்கு பெரும் கவலையும் கூட ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரோமேனியன் கவர்மெண்ட் வந்து இப்போது விவசாய நடவடிக்கைகளுக்காக அந்த டானூப் ரிவரிலிருந்து பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவை கட்டுப்படுத்தி இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதன் முக்கியமான இந்த பவர் பிளான்ட் அதனை தொடர்ந்து இயக்குவதற்கான சவால்களும் தொடர்ந்து நீடிக்கின்றது என்பது தொடர்பாக ரோமேனியா அதன் அரசாங்கமும் கூட அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஹங்கரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனும் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து அதற்கான அந்த நீர்வளங்களை பெற முடியாத அதனை மூட வேண்டிய சூழ்நிலையை சந்தித்திருந்தது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இப்போது டானூப் ரிவரில் 2 உலக போரில் மூழ்கடிக்கப்பட்டிருந்த பல கப்பல்கள் வெளி தெரிய தொடங்குகின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. வழக்கமாகவே கோடை காலத்தில் இந்த டானூப் நதியில் வந்து நீர்மட்டம் கொஞ்சம் குறைவதன் காரணமாக 1 அல்லது 2 கப்பல் சிதைவுகளை அங்கு மக்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த முறை என்று சொல்லி பார்த்தால் ஒரு 12 அதிகமான அந்த ஷிப் ரேக்ஸ் வந்து வெளி தென்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. 1944 ஆண்டு 2 உலக போர் நடைபெற்ற போது ஜூலை மாத காலங்கள் என்று சொல்லி பார்த்தால் இந்த ஜூன் ஜூலை மாதங்கள் அப்போது இப்போது இருக்கின்ற அந்த வெப்பநிலையிலும் பார்க்க, சராசரி வெப்பநிலையிலும் பார்க்க குறைவான வெப்பநிலை இல்லவே இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாகத்தான் இருந்திருக்கின்றது. அந்த காலம் வந்து இந்த சராசரி வெப்பநிலையிலும் பார்க்க சற்று குறைவாக குளிராக இருக்கின்ற ஒரு நிலைமையும் கூட அந்த நேரத்திலே இருந்திருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போதே அந்த வெப்பநிலையில் இருந்து இப்போது என்று சொல்லி பார்த்தால் அந்த நதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்மட்டம் வந்து 2.79 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வை சந்திக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இங்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். என்றுமில்லாத அளவுக்கு நீர்மட்டம் குறைந்திருப்பதன் காரணமாகத்தான் அப்போது நாசி ஜெர்மனி அந்த படைகளால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களை இப்போது தெளிவாக காண முடிகின்றது என்பதை இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஜெர்மனிய படைகளது ஒரு மோட்டோ சைக்கிளும் கூட இப்போது அந்த நதியில் மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் அது மீட்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி த பாடிஸ் ஆஃப் 2 World War II ஜெர்மன் சோல்ஜியர்ஸ் அதுவும் கூட எச்சங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். டானூப் ரிவர் ஓடக்கூடிய இந்த புடாபெஸ்ட் அந்த நகரத்தில் தான் நாம் இப்போது அந்த 2 ஜெர்மானிய படை வீரர்களது உடல் எச்சங்களும் கூட மீட்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அந்த உடலச்சங்களோடு இணைக்கப்பட்டதாக ஐடென்டிஃபிகேஷன் டாக்ஸையும் கூட இப்போது கண்டெடுத்திருக்கின்றார்கள். எனவே இதுவரைக்கும் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூதாதையர்களுக்கு என்னாயிற்று என்று சொல்லி தேடி வந்திருக்கக்கூடிய அந்த ஜெர்மானிய குடும்பங்கள் இரண்டிற்கான அந்த விடை இப்போது கிடைத்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு வெட்டிங் ரிங் மற்றும் இந்த குபான் ஷீல்ட் போன்றவையும் கூட அங்கு மீட்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களையும் கூட இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே 80 வருட காலத்திற்கு பிறகு தங்களது மூதாதையர்களது அந்த விதி எங்கே முடிந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஜெர்மானிய குடும்பங்கள் கண்டுபிடிக்க
கூடிய ஒரு வாய்ப்பை இப்போதைய அந்த டனூப் ரிவரின் அந்த நீர்மட்டம் குறைந்திருக்கின்றமை உருவாக்கியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தானாம் அந்த மோட்டார் பைக்கும் மற்றும் அந்த படை வீரர்களது உடல் எச்சங்களும் அந்த நதியில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:29.

0: favorite music.
1: On your favorite station, 102.7.
2: It's East FM. Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
3: சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 437-263-2394-416-289-9993.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462 வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, Barrister and Solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
0: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
0: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
0: MJS Gold House.
6: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: The station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:41.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647

0: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
0: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
0: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
0: 416-461-6401.
2: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-9-2710, கவுர் 6472-33-6129.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:49 இருக்கின்றது. ஷார்க்ஸ் வந்து கடல் வாழ் உயிரினங்களில் ஆபத்தான உயிரினங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றன இந்த சுறாக்கள். அதிலும் கூட பல இனங்கள் இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய 3 சுறாக்கள் வந்து மிக மிக ஆபத்தான உயிரினங்களாக கருதப்படுகின்றன. கிரேட் வைட் ஷார்க்ஸ் மற்றும் புல் ஷார்க்ஸ் இவற்றோடு சேர்த்து இந்த டைகர் ஷார்க்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புலி சுறாக்கள் இவையும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய மிக ஆபத்தான 3 பெரிய சுறா இனங்களில் ஒன்றாகத்தான் கருதப்படுகின்றது இந்த டைகர் ஷார்க்ஸும் கூட. முதலாவது வந்து கிரேட் வைட் ஷார்க்ஸ், இரண்டாவது புல் ஷார்க்ஸ், அவற்றோடு இந்த டைகர் ஷார்க்ஸும் கூட மிக ஆபத்தான ஒரு சுறா இனமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இவற்றின் ஆச்சரியம் தரத்தக்க அந்த உணவு பழக்கம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடலில் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா விடயங்களையும் உண்ணக்கூடியவையாகத்தான் இந்த டைகர் ஷார்க்ஸ் இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள். மான்கள் முதல் கடலில் சென்று சேரக்கூடிய டிவி அதாவது தொலைக்காட்சி பெட்டிகள் வரை இந்த டைகர் ஷார்க்ஸ் தங்களது உணவை தேர்ந்தெடுப்பதில் எந்த கட்டுப்பாடையும் கொண்டிருப்பதில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு நல்ல ஒரு விருந்து கிடைக்கும் என்று சொல்லி தெரிந்தால் அவை பெரிய சூறாவளிகள் வரும் இடங்களை கூட அவை தவிர்ப்பதில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த அசாத்தியமான உயிரினத்தின் அந்த உணவு பழக்கம் ஏனைய கடல்வாழ் உயிரினங்களுக்கும் கூட நன்மையை செய்வதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த டைகர் ஷார்க்ஸை பொறுத்தளவில் ஒரு சிறு பஸ் அளவுக்கு தானாம் அது காணப்படும். அதே நேரம் இந்த டோர்பீடோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஏவுகணை அதை நாங்கள் மறக்க முடியாது. அது தொடர்பான விவரங்களை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஈரானின் ஒரு கப்பல் ஒன்றை அமெரிக்கா அண்மையில் இலங்கை கடற்பரப்பில் மூழ்கடித்திருந்தது. அதுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த டார்பீடோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏவுகணை. எனவே அதே மாதிரி தானாம் ஒரு கூர்மையான நெறிப்படுத்தப்பட்ட உடலமைப்பு இந்த டைகர் ஷார்க்ஸுக்கு இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். மிக அதிகமான பவர்ஃபுல்லான அந்த ஜோ போன்ஸையும் கூட அந்த தாடை எலும்புகளையும் கூட இந்த டைகர் ஷார்க்ஸ் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே உலகத்தின் மிகப்பெரிய வேட்டை சுறாக்களில் ஒன்றாகத்தானாம் இவை காணப்படுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கடல்சார் ஆய்வுகளை செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த டைகர் ஷார்க்ஸை வந்து சீ டேங்க்ஸ் என்று சொல்லித்தனாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த அளவுக்கு பலம் மிக்க உயிரினங்கள் போரில் அத்தனை அந்த குண்டுகளையும் கூட தாங்கிக் கொண்டு முன்னேறி செல்லக்கூடிய அந்த டேங்க்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அதே மாதிரி தானே இந்த டைகர் ஷார்க்ஸும் கூட கடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அசௌகரியமான நிலைமைகளையும் தாண்டி செல்லக்கூடிய பலம் மிக்க உயிரினங்களாக காணப்படுகின்றன. அதே நேரம் கடலின் குப்பை தொட்டிகள் என்று சொல்லியும் கூட அவை அழைக்கப்படுகின்றன. காரணம் என்னென்னு சொன்னால் மிக அதிக அளவிலான பரந்துபட்ட உணவை அவை உட்கொள்வதால் தான் அந்த மாதிரியான ஒரு பேரும் கூட அதுக்கு வழங்கப்படுகின்றது. கடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களையும் அவை பெரும்பாலும் உண்ணுகின்றதா. ஸ்டிங்ரேஸ் மற்றும் சீ ஸ்னேக்ஸ், சீல்ஸ் மற்றும் வெவ்வேறு விதமான கடல் வாழ் உயிரினங்களை விரும்பி சாப்பிடுகின்றன. அதே நேரம் கடல் பறவைகள் மற்றும் நிலவாழ் விலங்குகளையும் கூட அவை விட்டு வைப்பதில்லை. எலிகள், மான்கள், நாய்கள், ஆடுகள், பூனைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் கூட உண்ணக்கூடியவையாக இவை காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவில் வந்து மிக கூர்மையான முட்களை கொண்டிருக்கக்கூடிய எட்கினா என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயிரினத்தை அது உட்கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு அது வாந்தி எடுத்ததன் விளைவாக அந்த உயிரினம் வந்து வெளியிலே வந்தபோதுதான் ஆய்வார்கள் கண்டுகொண்டார்கள். அதனால் இந்த ஒரு முட்கள் நிறைந்த உயிரினத்தை கூட உட்கொள்ள முடியும் என்று சொல்லி. அதே நேரம் அந்த முட்கள் வந்து அந்த சுறாவின் தொண்டையை உறுத்தி இருப்பதன் காரணமாகவே அதனை அது வாந்தி எடுத்திருக்கலாம் என்று சொல்லியும் கூட அதுக்கு பிறகு ஆய்வாளர்கள் நிரூபித்திருந்தார்களாம். மனிதர்கள் போடக்கூடிய குப்பைகளும் கூட அதன் அந்த ஒரு உணவு பட்டியலில் உள்ளடங்குகின்றது. இந்த சிப்ஸ் அதை சாப்பிட்டுவிட்டு அந்த பேக்கெட்ஸை எறிந்து விடுகின்றோம். எனவே அந்த பேக்கெட்ஸ் கடலில் சென்று சேர்க்கின்ற போது அதனையும் கூட அது உண்ணுகின்றதாம். அல்லது கொண்டம், சிகரெட்ஸ் என்று சொல்லி, அல்லது வெஹிக்கிள் லைசன்ஸ் பிளேட்ஸ், டயர்ஸ், டிவிஸ் என்று சொல்லி எல்லாவற்றையும் கூட இவை உண்பது அவதானிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இங்கு இந்த டைகர் ஷார்க்ஸ் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன என்பதையும் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தனக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று சொன்னால் இவை வந்து இந்த ஐ ஆஃப் த ஹரிக்கேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவளிகளின் அந்த மைய பகுதி அந்த இடத்துக்கு கூட நீந்தி செல்லக்கூடியவையாக இருக்குமாம். அவற்றுக்கு இருக்கக்கூடிய மிக மிக வலுவான ஜீரண சக்தி வெவ்வேறு உயிரினங்களுக்கும் கூட நன்மை பயக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இறக்கக்கூடிய அல்லது இறந்திருக்கக்கூடிய உயிரினங்களை உண்பதன் மூலம் இந்த டைகர் ஷார்க்ஸ் வந்து
உணவு சங்கிலியை சுத்தப்படுத்துவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த கடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலின் ஆரோக்கியத்தையும் கூட அவை பேணுவதாகவும் கூட அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஸ்டோம் ஒன்று வரப்போகின்றது என்று சொன்னால் ஏனைய உயிரினங்களைப் போலத்தான் பெரும்பாலான அந்த சுறாக்கள் என்ன செய்யும் என்று சொன்னாலாம் அந்த வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை கண்டறிந்து அந்த இடத்திலிருந்து தங்களை பாதுகாப்பான பகுதிக்கு அவை நகர்த்தி விடுமா. ஆனால் இந்த டைகர் ஷாக்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு ஸ்டோம் ஒன்று வரப்போகின்ற அந்த இடத்தை தேடி மீண்டும் வருகின்றது என்பதைத்தான் இங்கு ஆய்வாளர்கள் பெருமொரு ஆச்சரியமான விடயமாக பகிர்ந்திருக்கின்றார்கள். புயல் வரும் இடத்தை தேடி வரக்கூடியவையாகத்தான் நம்ம இவை இருக்கின்றன. என்ன காரணம் என்று சொன்னால் அந்த புயல் வந்ததுக்கு பிறகு அவற்றுக்கு வந்து பெரிய விருந்தை அங்கு கிடைக்கும். இறந்த விலங்குகளை உண்பதற்காக அவை அங்கே தங்கியிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து 2016 பஹாமாஸ் ஐலண்ட்ஸை தாக்கி இருக்கக்கூடிய அந்த மேத்யூ என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு ஹரிக்கேன் அது நிகழ்ந்தபோது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கிராண்ட் பஹாமா அந்த ஒரு கடற்கரைக்கு அருகிலே ஒரு பெரிய மணல் திட்டு இருக்கின்றதாம். அந்த மணல் திட்டுகளுக்கு வந்து எப்போதும் இந்த டைகர் ஷாக்ஸ் வரக்கூடிய தன்மை காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அங்கு வந்து நிறைய அந்த கடலில் இருக்கக்கூடிய பெரிய புட்கள் மற்றும் இந்த பவளப்பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வெதுவெதுப்பான ஒரு கடல் பகுதியாக அது காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் அந்த இடத்தை வந்து கேட்டகரி 5 ஒரு பெரிய ஒரு ஹரிக்கேன் ஒன்று ஒரு சூறாவளி ஒன்று தாக்கிய போது அந்த டைகர் ஷாக்ஸ் வந்து ஆழமில்லாத அந்த கடற்கரை பகுதிகளில் தானாம் தங்கியிருந்ததும் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த புயல் வந்து அந்த பகுதியை கடந்து சென்றதுக்கு பிறகு அந்த பகுதியில் இன்னும் பல டைகர் ஷாக்ஸ் அங்கு வந்து சேர்ந்தமையும் கூட அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இந்த டைகர் ஷாக்ஸை பொறுத்தளவில் இவற்றின் உடலில் வந்து கோல் பிளட் தானாம் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த எக்டோதெர்மிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை அவற்றிடம் இருக்கின்றது. எனவே அவற்றினால் சொந்தமாக உடல் வெப்பத்தை உருவாக்க முடியாது. எனவே என்ன செய்யும் என்று சொன்னாலாம் ஒரே அளவிலே அந்த வெப்பநிலை இருக்கக்கூடிய அந்த சமவெப்ப கோடு என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த நீர்நிலைகளைத்தானாம் அவை தொடர்ச்சியாக பின்தொடர்கின்றன. அதாவது ஒரு 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடிய அந்த ஒரு நீர்ப்பகுதியைத்தானாம் அவை தொடர்ந்து பின்பற்றுகின்றன. ஆனால் இந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கக்கூடிய அந்த நீர் நிறைந்த பகுதிகள் தான் பெரும்பாலும் வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகக்கூடிய இடங்களாகவும் கூட இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆய்வாளர்கள் வந்து இந்த மாதிரியான டைகர் ஷாக்ஸுக்கான அந்த அக்கோஸ்டிக் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உடலில் பொருத்தக்கூடிய அந்த டாக்ஸை பொருத்தி அவற்றின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்து பார்த்தபோதுதான் 2016 இந்த மேத்யூ என்று சொல்லி பெயரிடப்பட்ட அந்த சூறாவளி தாக்கிய போது இந்த பஹாமாஸ் தீவின் கடற்கரைகளில் அவை தங்கியிருந்தமை தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்டது. புயல் வரக்கூடிய அறிகுறிகள் தெரிந்ததும் பெரும்பாலும் இந்த டைகர் ஷாக்ஸும் கூட அந்த கடற்கரை பகுதியிலிருந்து வெளியேறிவிடும் என்று சொல்லித்தானாம் அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இன்னும் பல டைகர் ஷாக்ஸ் அந்த பகுதியில் வந்து தங்கியிருந்தமைத்தான் அவதானிக்கப்பட்டது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அவற்றினால் அந்த புயல் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு அவற்றின் உடல் வந்து மிக பலம் வாய்ந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த நிலையில் அவை உயிரோடு இருந்து அந்த புயலில் உயிரிழக்கக்கூடிய உயிரினங்களை அதிகம் உட்கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த டைகர் ஷாக்ஸ் தொடர்பாக இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னென்னு சொல்லி பார்த்தால் இவை வந்து அட்லாண்டிக் ஓஷன் அவற்றின் அந்த கடல் பகுதிகளுக்கு தொடர்ந்து பயணிக்கின்றனவாம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் அவை வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷனை சுற்றி வருவதற்கு அவை 27,340 miles அதாவது 44,000 kilometers பயணம் செய்து சாதனை படைக்கின்றன என்பது தொடர்பான ஆச்சரியமான தகவல்களும் கூட இந்த டைகர் ஷாக்ஸ் தொடர்பாக வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிரம்பி பொழுது 10:59 நிமிடம்.

பதினோரு மணி நான்கு நிமிடம் இஸ்டெஃபம் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதன்கிழமை காலை வேளையில் இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்று சொல்லி நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். இஸ்டெஃபம் 102.7 @gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ். 23 இப்போதைய ஒப்பநிலை, 27 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும் மழை இடையில் வந்து போகலாம். ஐசோலேட்டட் ஸ்டோம்ஸுக்கான சாத்தியங்கள் வந்து இருக்கின்றன. சற்று பலமான மழையையும் கூட அது கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் பிற்பகல் வேளையில் இருப்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே இடையிடையே வந்து போகக்கூடிய அந்த மழையையும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு. மாலை வேளையிலும் 3 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சூரிய வெளிச்சமும் இணைந்து தென்படக்கூடியதாகவும் இருக்கும். 8:26 தான் இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 டிகிரி செல்சியஸை நாங்கள் ஒரு 2 மணிக்கு பிறகு உணரக்கூடியதாக இருக்கும். ஒரு 4-5 மணி வரைக்கும் 32 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். இரவுப்படுதில் 18 வெப்பநிலையும் உடல்நிலையும் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. இன்றைய தினம் புதன்கிழமை தொடர்பாக தொடர்ந்து வரக்கூடிய நாளைய நாள் வியாழக்கிழமை சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். 26 வெப்பநிலை 32 வரை உணர்நிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலை 29 வரை உணரப்படும். வீக்கெண்ட் வந்து ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியாக வரப்போகின்றது. சனிக்கிழமை 24-28 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலோடு இருக்கலாம் பகல் வேளை. ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் சூரிய வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுதை அண்மித்த வேளையில் மழை சற்று அதிகம் இருக்கலாம். 5 மில்லிமீட்டர் அளவில் சொல்லப்படுகின்றது. மாலை பொழுதிலும் 4 மில்லிமீட்டர் வரைக்கும் மழைக்கான சாத்தியங்களை ஞாயிற்றுக்கிழமை கொண்டிருக்கின்றது. 25 வெப்பநிலை உயர்வு 32 வரை உடல்நிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். அடுத்த திங்கள் வந்து வெளிச்சத்தோடு இருக்கும். 26 வெப்பநிலையாகவும் 32 டிகிரி செல்சியஸ் உடனடியாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. எரிபொருள் விலை இன்றைக்கு வந்து 5% வரைக்கும் உயர்ந்திருந்தது. நாளைக்கு இன்றைய அதே விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவின் இன்ஃபிளேஷன் வந்து சற்று குறைந்திருக்கின்றமை தொடர்பான செய்திகளை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு புதன்கிழமைதான் US லேபர் டிபார்ட்மெண்ட் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கின்றது. அதாவது ஜூலை மாதம் அமெரிக்க பணவீக்கம் சற்று குறைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நீடித்திருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ் வந்து சற்று கூல்டவுனாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. ஈரான் போரின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உயர்வான எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் பொருளாதாரத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட அளவிலான தாக்கத்தை மட்டும்தான் ஏற்படுத்துகின்றன என்று சொல்லித்தான் இந்த பணவீக்கம் தொடர்பான விவரங்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. கடந்த ஜூலை மாதத்தில் வந்து கன்சியூமர் பிரைஸ் 3.4% காணப்பட்டது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு வருடத்திலும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய நிலைமையிலும் பார்க்க இந்த கன்சியூமர் பிரைசஸ் வந்து 3.4% உயர்ந்திருக்கிறது என்று சொல்லித்தான் அந்த பணவீக்கம் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜூன் மாதத்தில் அது 3.5% இருந்திருக்கின்றது. எனவே ஜூலை மாதத்தில் அது சற்று குறைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இன்று புதன்கிழமை லேபர் டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவின் கடந்த மாதத்திற்கான அந்த இன்ஃபிளேஷன் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:08 இஸ்டெஃபம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Markham and Macnical Sandipil, The Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0, 416-446-408-0.
2: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:22 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுதான் நேற்றுக்கு நாங்கள் அதிகம் பகிர்ந்திருக்கக்கூடிய டோட்டல் சோலர் எக்லிப்ஸ். கனடியர்களாக எங்களுக்கு வந்து அது ஒரு பகுதியளவிலான சூரிய கிரகணமாகத்தான் தென்பட போகின்றமை தொடர்பாகத்தான் நாங்களும் அந்த தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய அந்த ஒரு பகுதியளவிலான அந்த சோலர் எக்லிப்ஸை நாங்கள் தவறவிட்டோமாக இருந்தால் 2028 வரை காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்த தடவை நாங்கள் ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸை காண்பதற்கு என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரு அஸ்ட்ரோனமிக்கல் அலைன்மெண்டில் வருகின்ற நிலையில்தான் இந்த சூரிய கிரகணம் இன்றைக்கு சாத்தியமாக போகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இந்த சந்திரன் வருவதன் காரணமாக அதன் நிழல் அந்த சூரிய ஒளியை பூமிக்கு வருவதை தடுக்க இருக்கின்றது. எனவே ஒரு சில இடங்களில் தான் முழுமையாகவே அந்த டோட்டாலிட்டியை பார்க்க இருக்கின்றார்கள். ஏனைய இடங்களில் வந்து அது பகுதியளவில் தான் தென்பட போகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி, அது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நேரமாக இருக்கும் என்று சொல்லித்தான் எங்களுக்கும் கூட தெரியும். இந்த நிலையில் டோரண்டோவை பொறுத்தளவில் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது 12:55 அது தொடங்குவதை காணலாமாம். அதன் ஒரு உச்சக்கட்டம் வந்து 1:40 இருக்கும் பிற்பகல் வேளையில். அதன் நிறைவு வந்து 2:23 அந்த லோக்கல் டைமின் அடிப்படையில் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. டொரண்டோ பகுதியில் வந்து ஒரு 8% கவரேஜ் தானாம் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஒரு மேக்சிமம் கவரேஜ் வந்து, அதாவது அந்த சூரியனின் அந்த ஒரு வட்டத்தை நிலவின் அந்த ஒரு கருமையான அந்த ஒரு வட்டத்தகடு மறைக்கக்கூடிய அந்த கவரேஜ், அந்த மூடக்கூடிய அந்த தன்மை வந்து 8% இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 1:40 தான் அந்த ஒரு உச்சக்கட்டம் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மாண்ட்ரியல், குபெக் போன்ற பகுதிகளில் 1:45 கவரேஜ் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். செயின்ட் ஜோன்ஸ், நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லாப்ரடோர் போன்ற பகுதிகளில் அந்த ஒரு உச்சமான அந்த கவரேஜ் வந்து 53% இருக்க போன்றுதாம். பிற்பகல் வேளையில் 3:35 அங்கு வந்து அந்த உச்சக்கட்டம் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். வெனிபெக், மணிடோபாவில் 5% கவரேஜ் வந்து பிற்பகல் வேளையில் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பகுதியளவிலான எக்லிப்ஸை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஆனால் அந்த பாத் ஆஃப் டோட்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், ஆர்டிக் பகுதி, ஈஸ்டர்ன் கிரீன்லாண்ட், வெஸ்டர்ன் டிப் ஆஃப் ஐஸ்லாண்ட், நார்த் அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள், நொதர்ன் போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் போன்றவை, மற்றும் இந்த பலரிக் சி போன்ற பகுதிகள், மெடிட்ரேனியன் பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த முழுமையான சூரிய கிரகணத்தை இன்று காணக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கடந்த தடவை வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் அந்த ஒரு டோட்டல் சோலர் எக்லிப்ஸை பார்த்திருந்தோம். அதன் பின்பு இப்போது இந்த முறை அந்த வாய்ப்பு வந்து முழுமை நிலையை காணக்கூடிய வாய்ப்பு ஐரோப்பாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் என்பதைத்தான் இப்போதைய இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. அடுத்த தடவை நாங்கள் வந்து இந்த டோட்டல் சோலர் எக்லிப்ஸை எப்போது பார்ப்போம் கனடாவில் இருக்கக்கூடிய நாங்கள் என்று சொல்லி பார்த்தால், 2044 வரை அதற்கான வாய்ப்பு இல்லையாம். 2044 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தான் அடுத்த முறை நாங்கள் இந்த ஒரு டோட்டல் சோலர் எக்லிப்ஸை காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பார்ஷியல் எக்லிப்ஸை வந்து 2028ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் வெஸ்டர்ன் கனடாவை பொறுத்தளவில் அங்கிருக்கக்கூடியவர்கள் மட்டும் காணக்கூடிய அந்த ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் வந்து 2029ஆம் ஆண்டின் ஜனவரி 14ஆம் திகதியில் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இன்று நிகழப்போகின்ற அந்த ஒரு
பகுதியளவிலான அந்த சூரிய கிரகணத்தையும் கூட கனடாவிலும் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். என்ன நடக்கும் இன்றைக்கு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சூரியனை மேகங்கள் மறைக்காவிட்டால் சூரியனின் ஒரு சிறு பகுதி மட்டும் மறைக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த பகுதிகளில் வந்து சந்திரனின் அந்த விளிம்பு சூரியனின் விளிம்புக்கு குறுக்கே மெதுவாக நகர்வதை தான் நாங்கள் காண முடியும். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கூட அந்த கிரகணம் வந்து நீடிக்கக்கூடிய சாத்தியங்களும் தென்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. இந்த மாதிரியான இந்த ஒரு பார்ஷியல் சோலர் எக்லிப்ஸை நீங்கள் பார்க்க ஆசைப்படுகின்றீர்கள் சொன்னால், அதுக்கான சரியான உபகரணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சோலர் வியூவிங் கிளாஸஸ் வந்து உங்களை பாதுகாக்கும். எனவே நேரடியாக அதனை நாங்கள் காணக்கூடியது என்பது எல்லோரும் காண முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த சோலர் வியூவிங் கிளாஸஸை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது சோலர் ஃபில்டர்ஸ் டெலிஸ்கோப்ஸ்லே வந்து சோலர் ஃபில்டர்ஸை பயன்படுத்தி அதனை காணலாம். பைனக்யூலர்ஸ் சரியான கேமராஸ் போன்றவற்றை பயன்படுத்தியும் நாங்கள் காண முடியும். இந்த ஆபத்தெல்லாம் வேண்டவே வேண்டாமல் சொல்லி நீங்கள் நினைத்தால், நீங்கள் உங்களது டிவியையோ அல்லது ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரின் மூலமாகவோ அந்த டோட்டாலிட்டியை வந்து சரியாக வந்து ஒளிபரப்ப இருக்கிறார்கள், அதனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இல்லை, நீங்கள் வெளியிலே சென்று நேரடியாக அந்த பார்ஷியல் எக்லிப்ஸை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டால் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அதனை நினைவிலே கொள்ளுங்கள். எந்த பொழுதிலுமே நாங்கள் இந்த பார்ஷியல் சோலர் எக்லிப்ஸை நேரடி கண்களால் காண்பது என்பது எங்களுக்கு ஆபத்தானதாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே பகுதி அளவில் அந்த சூரியனின் ஒளி மறைக்கப்படுகின்ற போது ஏனைய பகுதிகளின் ஊடாக வரக்கூடிய அந்த ஒளி வந்து மிக ஆபத்தானதாக இருக்கும் எங்களது கண்களுக்கு. எனவே ஐ ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அதனை நாங்கள் காண்பது மிக ஆபத்தானதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். சோலர் எக்லிப்ஸ் கிளாஸஸை பயன்படுத்தி, அதுவும் சரியாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ப்ராப்பர் பேர் ஆஃப் சோலர் எக்லிப்ஸ் கிளாஸஸை பயன்படுத்தி நாங்கள் அதனை காணலாம் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது இன்றைய இந்த வானியல் நிகழ்வு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. 11:29

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா த கானா கிங் லைவ் இன் டொரண்டோ டிக்கெட்டுகள் $50 முதல் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள் ஹாட்லைன் 6476005297
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon தொடர்புகளுக்கு ரூபன் 6973 5899
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம். August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா. August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா. 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா. 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா. August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா. 16 ஞாயிறு தீர்த்தம். 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம். August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம். 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755
7: என்ன யோசின
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7
12: ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: டேஸ்ட் ஆஃப் தமிழ் Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

11:52 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சம் இருக்கின்றது, இருந்தாலும் உயிர்கூட்டங்களை அதிகம் நாங்கள் காண்கின்றோம். மழைக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கின்றன. ஐசோலேட்டட் ஸ்டோம்ஸாக இடையில் அந்த மழை வந்து கொஞ்சம் பலமாகவே வந்து போவதுக்கான அலர்ட்ஸ் வந்து இப்போது விடுக்கப்பட்டிருக்கின்றன. பிற்பகல் வேலைன்னு சொல்லி பார்த்தால் ஒரு 3 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கலாம். மாலை பொழுதிலும் 3 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்களை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். 25 இப்போதைய வெப்பநிலை, 29 உணரப்படுகின்றது. 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 இன்று கூடிய உணர்நிலையாக உணரப்படும். இரவில் 18 வெப்பநிலையும் உணர்நிலையும் இருக்கும் என்பதையும் இங்கு இன்றைய நாள் தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எரிபொருள் விலை நாளைய தினம் மாற்றமடைய போவதில்லை. இன்றைய அதே விலையில் தான் நீங்கள் நாளைக்கும் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய தினம் தொடர்ந்தமேட்டும் என்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-89-2710, கவுர் 6472-33-6129.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 4632-2989. Some conditions may apply.
4: Scarborough-வில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva matrum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyattukirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649 அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேரம் சரியாக 12 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்ற 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் தீ 102.7 இருக்கின்றது. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாலெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதேபோன்று பிரத்யமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே நாங்கள் வானிலையும் பார்க்கலாம். வெளியே இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 டிகிரியாக இருக்கின்றது. 27 என்ற அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சம் இப்போது இருக்கின்றது. இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு கொஞ்ச நேரம் வந்து மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4 இருந்து 7 மணி வரையில் மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை கிளவுடியாக இருக்கும் என்று சொல்லி 26 அதிகுடிய வெப்பநிலை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீட்டிலிருந்து இன்றைக்கு 5% அதிகரித்து வச்சது போதும் என்று சொல்லி நிறுத்தியிருக்காங்க போல இருக்கு. அதனால இன்னும் தப்பிச்சம் இன்றைக்கு வந்து எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை.

12 மணி 8 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழைத்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் வந்து அதிகளவிலான இந்த விண்கற்கள் விழுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்ததை இப்போது ஞாபகப்படுத்தலாம். என்னென்னு சொன்னால், இன்று இரவும் அதே போன்று நாளையும் தான் இந்த பீக் இருக்க போகின்றது. அதிகபட்சமாக இந்த விண்கற்கள் விழுகின்ற காட்சியை வந்து நாங்கள் காண முடியும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கிடையில் இன்றைக்கு இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. அதாவது, பகுதியளவில் நாங்கள் இந்த சூரிய கிரகணத்தை பார்ப்பதற்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றது. குறிப்பாக ட்ரோனோ வாசிகளுக்கு இன்று 12:55 இந்த எக்லிப்ஸ் வந்து ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள், அதாவது ஒரு சில இல்லை, ஒரு 46 நிமிடங்களில் வந்து இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்க இருக்கின்றது. 1:40 அளவிலே இது அந்த மேக்சிமத்தை எட்டுமாம். அதற்கு பின்னர் 2:23 அது நிறைவடையும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் 28 நிமிடங்களும் எடுக்க இருக்கின்றது இந்த பகுதியளவிலான சூரிய கிரகணம் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து வெற்றுக்கண்ணினால் இதை பார்க்கக்கூடாது. கண் பார்வையை யாராவது தியாகம் செய்ய விரும்புகிறீங்க அல்லது கண்ணில் கோளார இழுத்து வைக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வேலை செய்யலாம். ஆனால் அதை தவிர நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. அதற்குரிய கிளாஸஸ் கொண்டு நீங்கள் பார்த்து கொள்வது சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 12:55 to 2:23 வரைக்கும் இந்த பகுதியளவிலான சூரிய கிரகணம் இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இங்கெல்லாம் எங்களுக்கு வரது தெரியாது, போகிறது தெரியாது, இப்படி எங்கேயாவது நாங்கள் கேள்விப்பட்டால் தான். ஆனால் இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊர்லாம் நாங்கள் வீட்டில் அம்மா அப்பா அவங்க எல்லாம் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் என்று சொன்னாலே அதுக்கு பெரிய ஒரு ஆயத்தம் நடைபெறும். அதை பார்க்கறதுலேயே எங்களுக்கு ஒரே வடபடப்பாக இருக்கும் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நச்சு அப்படி என்ன சொல்லுவாங்க, அந்த கதிர்கள் தாக்கத்தை தான் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்களோ என்னவோ. 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ வலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மொபைல் ஊர்திகள், மொபைலிட்டி டிவைசஸ் நீங்கள் பயன்படுத்துபவராக இருந்தால் நீங்கள் வந்து சைட் வாக்ஸை பயன்படுத்த முடியாது. என்னென்னு சொன்னால் அது வந்து நடப்பவர்களுக்கானது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இதனால தான் இது தவறு வேறு விதமாக நீங்கள் எப்படி சைட் வாக்ஸில் வந்து இவற்றை ஓடுவதன் மூலம் அங்கே நடக்கின்றவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக, விபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த நடைபாதைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் ரைட் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. 12:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: Ideal Dreams Entertainment and Maja Valangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். விஐபி டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

12:25 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு வந்து நீங்க பீச்சுக்கு போகின்ற எண்ணம் இருந்தால் எல்லா பீச்சஸினுடைய நீரின் தரமும் வந்து சரியாகத்தான் இருக்கின்றன ஸ்விமிங்குக்கு. ஆனால் ஒரு விடயம் இப்ப பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு, வெளியில மழை வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சீன் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. எக்லிப்ஸுக்கும் காரணமா இருக்கலாம், அல்லது வந்து இந்த மழை வருவதற்கான ஆயத்தம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் 40% மழைக்கான சாத்தியம் வந்து இன்று பிற்பகல்ல இருந்து மாலை வரையில் கூறப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாக இது இட்டி முழக்கத்துடன் கூடியதாகவும் எழுத்தாளத்தோடு கூடியதாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். சரி, இப்போது பார்த்தால் ஆண்டாரியோ அரசாங்கம் வந்து ஒரு புதிய ஃபண்டிங் தொடர்பாக, அதாவது இருக்கிற ஃபண்டிங்ல ஒரு மேலதிக ஒரு ஒதுக்கீடு தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல செய்தியாக இதை பார்க்கலாம். 10.9 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரொஜெக்ட்ஸுக்காக கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு 10 ப்ரொஜெக்ட்ஸுக்கு வந்து இந்த நிதி வந்து கொடுக்கப்படுகின்றது. 10.9 மில்லியன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாரியோ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதன் ஊடாகத்தான் இந்த நிதி ஒதுக்கீடு வந்து ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு வழங்கப்பட போகிறதாம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பணியாளர்களை வந்து ட்ரெயின் பண்ணுவதற்காக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங், மென்டர்ஷிப், ஒர்க் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி, அதே வழியில் வெவ்வேறு கேரியர் சப்போர்ட்ஸ் நர்சஸுக்கு, PSWக்கு, மெடிக்கல் லபரட்டரி டெக்னாலஜிஸ்ட், அதே போன்று கிரிட்டிக்கல் ஹெல்த் கேர் ரோல்ஸ் இப்படி என்று சொல்லி வெவ்வேறு பகுதிகளுக்கு வந்து இது பிரித்து கொடுக்கப்பட இருக்கின்றதாம். கிட்டத்தட்ட 2000 வேக்கர்ஸுக்கு வந்து இது உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் SHN ஃபவுண்டேஷனுக்கும் கூட 2,22,000 அளவிலே இந்த நிதி செல்கின்றது. 110 பேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பல பிரிவுகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் உதாரணத்துக்கு வந்து எங்களுக்கு பரிச்சயமான ஒரு கட்டமைப்பை தான் பார்த்துருந்தோம். 12:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இடம்பெறும் போலியான ஆக்கங்கள் மற்றும் ஆள்மாறாட்டங்களுக்கு மத்திய அரசு முழுமையாக தடை விதிக்க வேண்டுமென ஒன்டாரியோ பொதுச்சேவைகள் அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். கனேடிய மக்களை ஏமாற்றவும் தீங்கு விளைவிக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவோருக்கு கடுமையான அபராதங்களும் சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விடுத்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுக்களை அதை நிறுத்தும் என அமெரிக்க தரப்புகளிடம் கனடிய தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் எச்சரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. வரும் 19ஆம் தேதி இந்த வரிகளை அமெரிக்கா அமுல்படுத்தினால் பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு கனடா தள்ளப்படும் என்பதையும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியிடம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்திய மத்திய பாஜக அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தொகுதி மறுவரையறை மசோதா தமிழ்நாட்டிற்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்நிலையில் அதற்கெதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் ஆகியன ஆதரித்ததுடன் அதிமுக, பாமக, பாஜக ஆகியன எதிர்த்துள்ளன. தேமுதிக நடுநிலை வகித்துள்ளது. இலங்கையில் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் கொண்டுவர முற்படுவதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் உள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியன சந்தேகம் வெளியிட்டுள்ளன. இனப்பிரச்சினைக்கான தீர்வினை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்பின் உருவாக்கப் பணிகளை ஆரம்பிப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் இதுவரை இல்லை என்பதை அவை சுட்டிக்காட்டியுள்ளன.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: எஃப்எம் 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95
3: இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

12:46 மிஸ்டர் ஃபெம்மோடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் தொடர்பான கரிசனைகள் மீளவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், கடந்த 24 மணி நேரத்திற்குள் 3 லித்தியம் அயன் ஃபயர்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கின்றன சிட்டியிலே என்று சொல்லி டொரோண்டோ ஃபயர் சீஃப் வந்து இது தொடர்பாக கூறியிருக்கின்றார். தாங்கள் இன்று அதிகாலை 6 மணிக்கும் ஒரு 3வது தீப்பரவல் சம்பவத்திற்கு வந்து பதிலளிக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இதில் வந்து 3 பேர் வந்து காயத்துக்குள்ளானார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஜோர்ஜ் ஸ்ட்ரீட், இது வந்து டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்டுக்கு அருகே இருக்கின்ற ஒரு டொரோண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங் பில்டிங்கில் இருக்கின்ற 4வது ஃப்ளோரில் இருக்கின்ற ஒரு யூனிட்ல தான் இந்த தீப்பரவல் சம்பவம் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த தீப்பரவல் சம்பவங்கள் வந்து கடந்த காலங்களில் 200% அதிகரித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக சில சட்ட மாற்றங்களும் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஒரு முக்கியமான விடயம் இவர்களால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த சாதாரண தீப்பரவல்கள் போன்று இல்லாமல் லித்தியம் அயன் பேட்டரிஸினால் உருவாகின்ற தீப்பரவல்களின் மூலம் வருகின்ற அந்த புகை வந்து கார்சினோஜன்ஸை கொண்டிருக்கின்றன. அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்களை வந்து கழிவுகளை இவை கொண்டிருக்கின்றன. அவற்றை வந்து வளமை போன்று சுத்தப்படுத்துவதும் கடினமான ஒரு விடயம். அது மாத்திரமல்லாமல் இது வந்து மேலதிக ஹெல்த் ரிஸ்கை வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸுக்கு கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. தீப்பரவல் சம்பவங்களும் அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு மாத்திரம் இதுவரையில் டொரோண்டோவிலே 76 லித்தியம் அயன் பேட்டரி இன்சிடென்ட்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கின்றனவாம். 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. 14 பேருக்கு வந்து காயங்களும் ஏற்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இப்போது இது தொடர்பாக சில மாற்றங்கள், அதாவது கனடாவை பொறுத்தளவிலே இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸுக்கான அந்த குவாலிட்டி, அதுக்காக எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை இதுவரையில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து தங்களுடைய ஆப்ஷனின் அடிப்படையில் தான் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது வந்து சரியான ஒரு மேனுஃபேக்சரர் மூலம் நல்ல குவாலிட்டியான பேட்டரிஸ் வாங்குவது தொடர்பாக இப்படி என்று சொல்லி சில மாற்றங்கள் கொண்டு வரப்படும் போது வந்து அது இந்த தீப்பரவல்களை குறைக்கும். அதே போன்று தேவையற்ற நச்சுக்கள், அதே போன்று ஃபயர் ஃபைட்டர்ஸ் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் குறைவடையும் அப்படி என்று சொல்லித்தான் இப்போது கரிசனை வெளியாகி இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடைபெறும் என்று சொல்லி இதிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தங்களோடு இணைந்து சிட்டி வந்து தொடர்ந்து இது தொடர்பாக வலியுறுத்தி வருகின்றதாம். மத்திய அரசாங்கம், மாகாண அரசாங்கங்கள் இணைந்து இதில் சட்ட மாற்றங்களை கூட கொண்டு வர வேண்டும் இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் தொடர்பாக அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். சில இடங்களில் வந்து தாங்கள் இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் அந்த தொடர்பான அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நடத்தி அவற்றை பாதுகாப்பாக வைத்திருந்து மீளவும் கொண்டு சென்று அவர்களிடம் கொடுத்த பின்னர் கூட 6 வாரங்களில் இருந்து அதுக்கு பின்னர் மீளவும் அந்த இடங்களில் ஃபயர் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இப்படி பல விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதன் அடிப்படையில் தான் இப்போது இது தொடர்பாக அதிக கரிசனை விரைவாக எடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு எண்ணப்பாடாக இருக்கின்றது. 12:00

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-6472-93-5899.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதி பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

பன்னிரண்டு மணி 59 நிமிடம் ஒரு மணி ஆகி கொண்டிருக்கின்றது. சரிந்த வேளையில் வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் 27 ஆக உயர்வடைந்திருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நிமிஷங்களில் வந்து மழையும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து பகுதியளவிலான சூரிய கிரகணமும் டொரண்டோ பகுதியிலும் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் சூரியனை நேரடியாக வெற்றுக்கண்ணினால் பார்க்க முடியாது. அவை அதையும் கவனித்துக் கொள்ளலாம். 2:23 வரைக்கும் இந்த எக்லிப்ஸ் இருக்க போகின்றது. சரி, அப்படியே வந்து மழையும் இன்று மாலை வரையில் தொடர இருக்கின்றது. சில இடங்களில் இடிமுழக்கத்துடன் கூடியதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு மழை தெரிவிக்கப்படவில்லை. 26 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நேரம் சரியாக 1 மணி. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழலாம். பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் பார்த்து மகிழலாம். விளம்பரங்கள் மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

ஒரு மணி ஆறு நிமிடம் இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரீஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் மற்றும் டிசி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரீஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் வந்து ஒரு புதிய வரி தொடர்பாக அதையும் கனடாவை குறிவைத்து ஒரு ஸ்பெஷலாக இதுவரையில் பயன்படுத்தப்படாத ஒரு எக்ஸ்ட்ரா மேலதிக சட்டம் ஒன்றை பயன்படுத்தி ஒரு பவர் ஒன்றை பயன்படுத்தி கஸ்மா என்று சொல்லப்படுகின்ற கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கின்ற பொருட்களுக்கு கூட வரிகளை விதிக்க இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். அதற்கிடையிலே வந்து பேச்சுவார்த்தைகளும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கின்றது. அதற்கிடையில் ஏதாவது ஒப்பந்தங்கள் எட்டப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஆகஸ்ட் 19 இருந்து இந்த வரிகள் வந்து அமலுக்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையிலே அப்படி ஏதாவது நடைபெற்றால் அதற்கிடையிலே வந்து சரியான விடயங்கள் நடைபெற வேண்டும். இல்லாவிட்டால் அதிகளவு தொழில்துறைகள் வந்து பாதிக்கப்படும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோமொபைல் மீதான இந்த வரிகள், ஏற்கனவே இருந்து வருகின்ற வரிகள் இந்த துறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு மாதிரி சமாளித்துத்தான் வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நிலையான ஒரு முன்னேற்றமும் காணப்படுவதும் தெரிந்த ஒரு விஷயம். சிறிதளவு வேண்டாலும் ஸ்ட்ராங்காக வந்து முன்னோறி கொண்டிருக்கின்றது கனடா. இந்த நிலையில தான் நல்ல நல்ல விடயங்களும் நடைபெறுகின்றன. கனடாவில் கனேடிய உற்பத்திகளை வந்து ஊக்குவிக்கின்ற முகமாக கனடாவுக்குள்ளேயே வந்து அதிகளவு இந்த ஏற்றுமதிகள் போன்றவற்றை செய்வது இப்படின்னு சொல்லி வெவ்வேறு நாடுகளுக்கு, அமெரிக்கா தவிர்ந்த வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதிகள் இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் நடைபெறுகின்றன. சரி, இந்த நிலையிலே இப்போது இருக்கின்ற நிலையில ஓரளவுக்கு இதை சமாளிப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் எட்டப்பட வேண்டும் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இல்லாவிட்டால்தான் திடீரென்று அந்த திடீரென்று வருகின்ற வரிகளை வந்து சமாளிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனேடிய ஏற்றுமதியாளர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் தான் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே வந்து ஒரு 3/4, அதாவது 75% சொல்லியிருக்கின்றார்கள் இந்த டெரிஃப் வந்து இப்படி ஆகஸ்ட் 19 கொண்டு வரப்பட்டால் தங்களுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம் என்றும், 1/3, அதாவது ஒரு 35% சொல்லியிருக்கின்றார்கள் தங்களுடைய வருமானத்திலே வந்து குறைந்தபட்சம் அரைவாசி அல்லது அதற்கு மேலாக நாங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்களாம். 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சிஎன்இயும் விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் இருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
6: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் August 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
7: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto.
8: மீனாட்சி மீனாட்சி
7: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
12: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 20 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிஎன்இ இந்த 21ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 21 தொடங்கி செப்டம்பர் 7 வரையில் இடம்பெற இருக்கின்றது. வளமை போன்ற 18 நாட்கள். இதிலே அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதுவிதமாக, குறிப்பாக அந்த உணவுகளை பார்த்தால் ஒரு வியர்டான வித்தியாசமான மிக்ஸ் எல்லாம் சொல்வார்கள். இப்படி எல்லாம் இருக்குமான்னு சொல்லி நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பல உணவுகள் எல்லாம் அங்கே கொண்டு வரப்படுவதும் தெரிந்த ஒரு விஷயம். அது சில வழிகளில் சிலருக்கு பிடித்தம் இருக்கும் என்பதும் அடுத்த கட்டம். சரி, இந்த நிலையிலே வந்து இந்த ஆண்டும் பல புதிய விடயங்கள் அங்கே வர இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. காபேஜ். காபேஜ் இந்த மீள பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மியூசிக்கல் பேண்ட் வந்து அங்கே இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். தி ஜங்கஸ்ட்ரா மியூசிக் கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் கொண்டு வரப்பட இருக்கின்றதாம். இது ஒரு 10 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். இதில் நீங்களும் அதில் இசைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அது எப்படி இசைக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்க தேவையில்லையா. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் ஒரு ஸ்கேன் பண்ணுவதற்கு ஒரு கோட் இருக்குமாம். அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு நீங்கள் எவ்வாறு ப்ளே பண்ண வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல விடயங்கள் இருக்கின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஹாக்கி ஸ்டிக்ஸை பயன்படுத்தி தான் ஒரு ஜாய்லோஃபோன் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கிறதாம். 40 பழைய ஹாக்கி ஸ்டிக்கை கொண்டு ஜாய்லோஃபோன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிடா அந்த மரத்தை கொண்டு ஒரு பேஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். ட்ரம்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல ரிசைக்கிள் பண்ணக்கூடிய மீளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு, பழைய பொருட்களை கொண்டு இப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கே என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி 23 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்க மக்களில் 79% கனேடிய மக்கள் தொடர்பில் சிறந்த அபிமானத்தை கொண்டுள்ள மறுபுறத்தில் கனேடிய மக்களில் 45% அமெரிக்க மக்கள் மீது சிறந்த அபிமானத்தை கொண்டுள்ளதாக புதிய ஆங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அதேவேளை 79% கனேடிய மக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது மோசமான அபிப்பிராயத்தையே கொண்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஆண்டாரியோவின் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கான பல்வேறு பயிற்சி திட்டங்களுக்காக திறன் அபிவிருத்தி நிதியத்தினூடாக 10.9 மில்லியன் டாலர்களை மாகாண அரசு முதலீடு செய்யவுள்ளது. தாதியர்கள், PSW பணியாளர்கள், மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்கள் போன்றோருக்கு 10 திட்டங்களின் ஊடாக பயிற்சி நெறிகள் வழங்கப்பட உள்ளதுடன் இதன் மூலம் 2000 பணியாளர்கள் பயன்பெறும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவதைப் போல பழைய முறையில் நடத்துவது தொடர்பில் திடீரென்று தீர்மானிக்க முடியாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முறைகேடுகளையும் பின்னடைவுகளையும் கொண்ட பழைய தேர்தல் முறைமைக்கு மீண்டும் திரும்புவதை மக்கள் விரும்பவில்லை என்றும், தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய முறைமையின் அடிப்படையில் எல்லை நிர்ணயம் செய்து தொகுதிகளை அடையாளப்படுத்திய பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராகவே உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதி கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து பொது நிகழ்வுகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்கும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்க முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் மதிப்பளிக்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்தினை முதலில் பாட இந்த அரசாணை உத்தரவிடுகின்றது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzin 437-860-7002.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-892710, கவுர் 6472336129.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
8: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். ஏர் கனடா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது, தங்களுடைய விமானங்களுக்கான எரிபொருள் செலவு 49% அதிகரித்திருந்தது. கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஆண்டினுடைய முதல் அரையாண்டில் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இருந்தாலும் தங்களுடைய மொத்தமான ஒரு வருமானம், ஓவரால் ரெவென்யூவை பார்க்கையில் அது அதிகரித்துத்தான் காணப்பட்டிருக்கின்றதும் அவதானிக்கப்பட்டிருக்கிறதாம். ஏனென்று சொன்னால், இந்த ஆண்டு அதிக அளவு பயணங்கள் இருந்தன, விமான பயண தேவைகள் இருந்தன. இதனால தங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் ஏர் கனடா தெரிவித்திருக்கின்றது. அதேவேளையிலே தாங்கள் தங்களுடைய ஏரோப்ளான் லாயல்ட்டி ப்ரோக்ராமினுடைய ஒரு கால்வாசி பகுதியை வந்து விற்பதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. தங்களுடைய நெட்வொர்க் முழுவதும் இருந்த ஒரு அதிகரித்த தேவை காரணமாக, அதாவது இந்த பயணங்கள் வந்து அதிகரித்ததன் அடிப்படையில் தான் இப்படி தங்களுக்கான அந்த ஆண்டு வருமானம் வந்து அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். பெட்ரோல் செலவு என்று சொல்லி பார்க்கையில் 49% அதிகரிக்கப்பட்டு, இது வந்து 1.7 பில்லியனுக்கு அதிகமாக தங்களுடைய இந்த விமானத்துக்கான எரிபொருள் செலவு காணப்பட்டது 30 June 2026 அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இது அதிகம். ஏனென்னு சொன்னால், கடந்த ஆண்டு பார்த்தால் 1.15 பில்லியன் தான் இருந்திருக்கின்றது. ஒரு கிட்டத்தட்ட 0.5 பில்லியன் வந்து அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது எரிபொருள் செலவு. ஆனாலும் தங்களுடைய அந்த ஆப்ரேட்டிங் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அது அதிகரித்திருக்கின்றதாம். கடந்த ஆண்டு பார்த்தால் 5.632 பில்லியனாக இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டு 6.266 பில்லியனை அது தாண்டி இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் அந்த பாசிட்டிவான செய்தி ஏர் கனடாவினால் கூறப்பட்டிருக்கிறது. 1:48 கோஸ்கோ கனடா வந்து ஒரு மீள் அழைத்தலை செய்திருக்கின்றது. ஆகவே இந்த பொருளை வாங்கிய யாரும் ஃபுல் ரீஃபண்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கிரீக் யோகட், அதுதான் அந்த பொருள். த கிரீக் கோட்ஸ் ஹனி யோகட், அதே போன்று த கிரீக் கோட்ஸ் ஆர்கானிக் யோகட் பிளெயின், இந்த ரெண்டு வகையான யோகட்ஸும் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இதை யாராவது வாங்கியிருந்தீங்க என்று சொன்னால் ஃபுல் ரீஃபண்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஒரு மணி 49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் Grade 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.

2:02 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வழியை நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது வெப்பநிலை 26 இருக்கின்றது. அதே வேளையில் மழையும் பல இடங்களில் ஆரம்பித்திருக்கலாம். அதே போன்று ஸ்கோல் வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். இது எப்போ வரும் அப்படி வருமென்னு சொல்லி தெரியாது, திடீரென்று வரும் போகும். ஆகவே அதற்கு நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளலாம். மழை வந்து ஒரு மாலை வரையில் தொடர இருக்கின்றது. சில இடங்களில் இடிமுழக்கத்துடன் கூடியதாக கொஞ்சம் ஸ்பெஷலாக வரலாம் மழைதாளத்தோடு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நாளைக்கு அதிகூடிய வெப்பநிலை 26 இருக்க மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்படவில்லை இதுவரையில். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 2:03. சரி, நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே வேளையில் வெளியே சூரிய கிரகணம் வேற. சரி, அதை பார்த்த உடனே அந்த காட்சி அழகாகத்தான் இருக்கின்றது. கண்ணால் யாரும் பார்த்துறாதீங்க. வெற்றிக்கண்ணால் அதற்கேற்ற சரியாக அங்கீகரிக்கப்பட்ட கிளாஸஸ் மூலம்தான் நீங்கள் பார்க்க, நேரடியாக பார்க்க விரும்பினால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் CP24 போட்டிங்கன்னா அவங்களுக்கு அழகான அந்த காட்சி தெரியும். ஒரு கிரசன் மாதிரி ஒரு அழகான ஆரேஞ்சு வடிவத்தில் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்போ லைவாக காட்டி கொண்டிருக்கின்றார்கள். CP24 போட்டு பார்க்கலாம், அல்லது வெயிட் பண்ணி நீங்கள் வேறு சேனல்ஸில் கூட பார்க்க முடியும். எதுக்கு நேரை பார்த்து வம்ப உங்களோட கண்ணுக்கு செய்ய போறீங்க? அதனால கவனமா பார்த்துக்கொண்டா சரி. சரி, அப்படி வந்து நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அல்லது இருக்கவேருக்கு eastfm.ca உலகத்தின் எந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு பிரதியாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். விளம்பரங்கள் அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.

2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. வழியில் வந்து பூமி மறக்கல அழகாக மழைதான் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் உங்களுடைய வாகனங்கள். ஆன் அதில் நீங்கள் தொற்றக்கூடாது அப்படி என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சில நிபந்தனைகளின் கீழ் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய என்னடா இது எங்களோட வானத்தை நாங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு சில நிபந்தனைகளின் கீழ், அதாவது நீங்கள் லீஸுக்கு வாகனம் எடுத்த ஒரு பெண்மணி செய்த ஒரு வேலை தான் இப்போது அவருக்கு பெரிய ஒரு தலையடியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாரியோவை சேர்ந்த ஒரு பெண்மணி இவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு புதிய பிராண்ட் நியூ கார் ஒன்றினை வந்து டீலரிடம் இருந்து பெற்றிருக்கின்றார். அதற்கு பின்னர் இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், சட்பரியை சேர்ந்தவராம் இந்த பெண்மணி ஷானன், தன்னுடைய பாட்டுக்கு வந்து இவருக்கு கொஞ்சம் தனக்கு இந்த என்ஜின்ஸோடலாம் நல்ல பழக்கம் இருக்கின்றது, வாகனங்களோடலாம் நான் பழகி இருக்கின்றேன் அப்படி என்ன சொல்லிட்டு இவர் என்ன செய்திருக்கிறார்ன்றால், தண்ட பாட்டுக்கே தானே டீலரிடம் செல்லாமல் அவரை வந்து அவருடைய வாகனத்துக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணி கொண்டிருந்திருக்கின்றார். ஒரு 2 வருடங்கள் இவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது. 71 கிலோமீட்டர்ஸ் ஓடிய அந்த நிலையில் வந்து அவருக்கு கடந்த ஜனவரி மாதத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கார் வந்து ஒரு தான் வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கும் போது ஒரு ரெட் கலர் லைட் வந்து போயிருக்கின்றது. அது வந்து அதற்கு முன்னர் அப்படி வரவில்லைன்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஒரு ஆயில் லைட் மாதிரி அது காணப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அதற்கு பின்னர் அடுத்த நாள் பார்த்தா அது காணவில்லை. அப்போ தான் தொடர்ச்சியாக வந்து வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்தேன், ஆனால் மீளவும் அந்த லைட் வந்தது. அதற்கு பின்னர் தான் தனக்கு தெரிந்தது, சரி இதுக்கு மேலே நான் இந்த வாகனத்தை ஓட்ட முடியாது, டோ பண்ணத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் இதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அதற்கு பின்னர் அவருடைய வாகனம், இது வந்து சுபரு வாகனம், டீலர்ஷிப்பிடம் வந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது அவர்கள் அதை ஆராய்ந்திருக்கின்றார்கள். அங்கே வந்து என்ஜின் உட்பட ஏராளமான பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த வாகனத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் அவரிடம் இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணியதற்கான ப்ரூஃபை கேட்டிருக்கின்றார்கள். அப்போது இவர் சொல்லியிருக்கிறார், தான் தான் இதற்கு அந்த ஆயில் சேஞ்சை வந்து செய்து வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் இவருக்கு அந்த தலையடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே அவருக்கான அந்த இன்ஜினை மாற்றுவதற்கான அந்த திருத்த வேலைகளை செய்வதற்கான அந்த கவரேஜ் வந்து இனி அதுக்கு அந்த வாரண்டி வந்து ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இப்படி ஒரு சரியான விதத்தில் தான் இந்த என்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லை. சட்டத்தின்படி பார்க்கையில் அது வந்து அந்த ஆதாரங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், சரியான முறையில் தான் அந்த சரியான பொருட்கள் எல்லாம் அது பயன்படுத்தப்பட்டு அந்த ஆயில் சேஞ்ச் வந்து முறையாக நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி தங்களுக்கு அதற்கான ப்ரூஃப் இருக்க வேண்டும், இல்லாத பட்சத்தில் வந்து இந்த வாரண்டி வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலையில் தான் இவர் லீஸுக்கும் வாகனத்தை எடுத்திருந்ததன் அடிப்படையிலே இவர் வந்து இப்போது அது தொடர்பான விசாரணையை சுபரு ஆரம்பித்திருக்கின்றதாம். ஏனென்று சொன்னால் இவர் சிடிவி நியூஸை வந்து தொடர்பு கொண்டிருக்கின்றார். இவர் சார்பாக அவர்களும் அந்த நிறுவனத்தை வந்து தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கா ஹெல்த் கனடா அது சொல்லியிருக்கிறது என்ன என்றால், உண்மையில் வந்து இந்த விடயத்தில் தாங்கள் ஒன்றும் கூற முடியாது, ஏனென்றால் தாங்களும் இதை ஆதரிக்க முடியாது. நீங்கள் ஒரு சிறிய செலவுகளை பார்த்து என்ஜின் ஆயில் சேஞ்ச் அப்படி இந்த ஆயில் சேஞ்சை வந்து நீங்கள் செய்து கொள்வது அது பொருத்தமானது இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன் இடம்பெறுகின்றதாம் சுபரு கனடாவினால். தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுகின்றேன், தனக்கு ஏதாவது சாதகமான முடிவு வரும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி நம்பிக்கையோடு காத்திருக்கிறாராம். இதா இதில் இருந்து நாங்கள் என்ன அறியணும் என்று சொன்னால், இந்த காரணம் கொண்டும் நாங்கள் பல விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வாரண்டி எல்லாம் செல்லுபடியாகாமல் பார்த்து கொள்வதற்கு நாங்கள் சில வழிகளில் நாங்கள் எங்களோட கைகளில் அந்த விடயங்களை எடுத்துக்கொள்ளாமல் முறைப்படி நடந்து கொள்வது தேவையற்ற செலவினங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் அறிந்து கொள்ள முடிகின்றது. 2:13

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
2: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

2:24 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் ஆண்டாரியோவினுடைய அமைச்சர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த செயற்கை நுண்ணறிவு டீப் ஃபேக் அதே போன்ற ஆள் மாறாட்டங்களுக்கு வந்து முழுமையாக தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை வந்து இவர் ஒரு வலியுறுத்தி இருக்கின்றார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவர் யார் அப்படின்னால், இந்த அமைச்சர் இவர் வந்து ஸ்டீஃபன் கிராஃபோர்ட் அவர்தான் பொது மற்றும் வணிக சேவை வழங்கல் கொள்முதல் துறை அமைச்சராக இருக்கின்றார். அவர்தான் இந்த ஒரு வேண்டுகோளினை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்திருக்கின்றார். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த கனடியர்களையும் வந்து ஏமாற்றவோ அல்லது வந்து தீங்கு விளைவிக்கவோ கூடாது இந்த செயற்கை நுண்ணறிவுகளை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அப்படி யாராவது அதை பிழையாக பயன்படுத்தினால் அதற்கு வந்து கடுமையான அபராதங்கள், சிறை தண்டனை போன்றவை விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். நல்ல விஷயம்தான், நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல விடயமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், இப்படியான ஆள் மாறாட்டங்கள் அதே போன்று மோசடிகள் எல்லாம் பெருகி இருக்கிற இந்த நேரத்தில் தான் இது இப்போது கவனம் பெற்றிருக்கின்றது. குறிப்பாக வந்து பிரைம் மினிஸ்டர் மாக்கானி அவர்கள் இந்த கிரிப்டோ கரன்சி தளம் ஒன்றை வந்து விளம்பரப்படுத்துவது போன்று, அவர் போன்றே உருவாக்கப்பட்ட ஒரு விளம்பரத்தை பயன்படுத்தி அவர் சொல்வது போன்று அதை பார்த்து ஒரு பெண்மணி $900,000 வரை இழந்த கதையெல்லாம் இருந்தது. அதை நாங்களும் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். இப்படியான நிலையில தான் அதற்கு பின்னர் இது அதிக கவனம் பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியான இந்த டீப் ஃபேக் மற்றும் ஆள் மாறாட்டம் போன்றவற்றை செய்கின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை அதே போன்று தண்டப்பணங்கள் விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வேண்டுகோளினை விடுத்திருக்கின்றார். மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிஸ்னஸ் சர்வீஸ் டெலிவரி அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டீஃபன் கிராஃபோர்ட் தான் இந்த ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல், கடந்த காலங்களில் நிறைய பேர் வந்து இப்படி ஏராளமான பில்லியன் கணக்கான பணத்தினை வந்து அதாவது இழந்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நிலையில் ஒரு தேவை காலத்தின் தேவையாக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. 2:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இடம்பெறும் போலியான ஆக்கங்கள் மற்றும் ஆள்மாறாட்டங்களுக்கு மத்திய அரசு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என ஆண்டாரியோ பொதுச்சபைகள் அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். கனேடிய மக்களை ஏமாற்றவும் தீங்கு விளைவிக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவோருக்கு கடுமையான அபராதங்களும் சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுக்களை அது நிறுத்தும் என அமெரிக்க தரப்புகளிடம் கனேடிய தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் எச்சரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. வரும் 19 தேதி இந்த வரிகளை அமெரிக்கா அமல்படுத்தினால் பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு கனடா தள்ளப்படும் என்பதையும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியிடம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்திய மத்திய பாஜக அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தொகுதி மறுவரையறை மசோதா தமிழ்நாட்டிற்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்நிலையில் அதற்கெதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகியன ஆதரித்ததுடன் அதிமுக, பாமக, பாஜக ஆகியன எதிர்த்துள்ளன. தேமுதிக நடுநிலை வகித்துள்ளது. இலங்கையில் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் கொண்டுவர முற்படுவதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய கூட்டணியாகியன சந்தேகம் வெளியிட்டுள்ளன. இனப்பிரச்சினைக்கான தீர்வினை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்பின் உருவாக்கப் பணிகளை ஆரம்பிப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் இதுவரை இல்லை என்பதை அவை சுட்டிக்காட்டியுள்ளன.
1: East FM Tamil செய்திகள். வானலையில் தமிழ் வாசம் East FM 102.7
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs,
4: ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்துதான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டுதான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டு மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்னு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசனுக்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்துனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீட ரெண்டலுக்காக பாக்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
5: Your favorite music on your favorite station. 102.7.
6: It's East FM.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeeswarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Inga Mattume Dr. Pavithra Nandeeswarar Survey Valangukirar. 416-299-1020.
4: ஹைஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangum. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
6: Meenachi, Meenachi.
5: Tenisai Tendril Deva Vudan, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Velmurugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai Malai, 5 Manikki, 8100 Steel 7 New East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. Ticketical $50 Mudal. Ticketicalke, rhythm7ent.com Kisilingal. Hotline 647-600-5297.
7: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4008, 416-446-4008.
8: The station with the
9: best
8: music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:49 மிஸ்டர் ஃபெம்மோட வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உணவுப் பொருட்கள் சில மீள் அளிக்கப்பட்டிருக்கிறன. காஸ்கோ வந்து 2 மீள் அழைப்புகளை செய்திருக்கின்றது. ஒன்று நாங்கள் பார்த்திருந்தோம், இது வந்து ஒரு கிரீக் பிராண்டினுடைய 2 வகையான யோகட்ஸ் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. மோல்டு காரணமாக பூஞ்சை இருக்கின்றது அப்படி என்று சொல்லி, இது வந்து த கிரீக் காட்ஸ் ஹனி யோகட். அடுத்தது வந்து த கிரீக் காட்ஸ் ஆர்கானிக் யோகட் பிளெயின். இந்த ரெண்டும் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அல்ஃபா பிராண்டினுடைய கிரசன்ட்டும் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கிறது, அதே மோல்டு காரணமாக. இதுவும் கொஸ்கோவில் விற்கப்பட்ட ஒரு கிரசன்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் ஹெல்த் கனடா இன்னும் சில மீளழித்தல்களையும் செய்திருக்கின்றது. பிசி ஆர்கானிக்ஸ் பிராண்டினுடைய, அதே போன்று ஃப்ராங்கிஸ் ஆர்கானிக் பிராண்ட், இந்த ரெண்டினதும் பிளான்ட் பேஸ்ட் செடா கோன் பஃப்ஸ் அண்ட் கிரன்ச்சீஸ். ஏனென்று சொன்னால் ஒவ்வாமை சிலருக்கு வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி, அன்டிக்ளேர்டான மில்க் இருக்கின்றது என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அடுத்தது வந்து மொம் சிப்ஸ் பிராண்டினுடைய வெஜி சிப்ஸ். இது வந்து ப்ரோக்கலி, ஃப்ளோரட், அதே போன்ற காலிஃப்ளவர் சேர்க்கப்பட்டதாம். இதில் வந்து அன்டிக்ளேர்டு குளூட்டின் இருக்கின்றது. சிலருக்கு வந்து குளூட்டினும் அலர்ஜி, ஆகவே அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பொருட்களை யாராவது வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். கொஸ்கோ வந்து தாங்கள் ஃபுல் ரீஃபண்டை செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. 2:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்திற்கும் நாங்கள் வந்திருக்கின்றோம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் FM.ca. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
1: 416-461-6401.
2: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-88 9271 0, Gaur 647-233-6129.

0: நேரம் சரியாக 3 மணி. இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 12 திகதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரஷீஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் eastfm.ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. வெளியில் 25°C, 35°C ஆக உணரப்படுகின்றது. அநேகமான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் வியாழக்கிழமை வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 27°C நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. நேரம் 3:06 இருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
2: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம். August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா. August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா. 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா. 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா. August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா. 16 ஞாயிறு தீர்த்தம். 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம். August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம். 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 3:21 இன்று நாளில் நாங்கள் மோட்கே சொலூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொலூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொலூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: ஹாப்பியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: அமெரிக்க மக்களில் 79% கெனடிய மக்கள் தொடர்பில் சிறந்த அபிமானத்தை கொண்டுள்ள மறுபுறத்தில், கெனடிய மக்களில் 45% அமெரிக்க மக்கள் மீது சிறந்த அபிமானத்தை கொண்டுள்ளதாக புதிய ஆங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அதேவேளையில் 79% கெனடிய மக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது மோசமான அபிப்பிராயத்தையே கொண்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கான பல்வேறு பயிற்சி திட்டங்களுக்காக திறன் அபிவிருத்தி நிதியத்தினூடாக $10.9 மில்லியன் மாகாண அரசு முதலீடு செய்ய உள்ளது. தாதியர்கள், PSW பணியாளர்கள், மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியாளர்கள் போன்றோருக்கு 10 திட்டங்களினூடாக பயிற்சி நிறைகள் வழங்கப்பட உள்ளதுடன் இதன் மூலம் 2000 பணியாளர்கள் பயன்பெறும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவதைப் போல பழைய முறையில் நடத்துவது தொடர்பில் திடீரென்று தீர்மானிக்க முடியாதென அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முறைகேடுகளையும் பின்னடைவுகளையும் கொண்ட பழைய தேர்தல் முறைமைக்கு மீண்டும் திரும்புவதை மக்கள் விரும்பவில்லை என்றும், தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய முறைமையின் அடிப்படையில் எல்லை நிர்ணயம் செய்து தொகுதிகளை அடையாளப்படுத்திய பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராகவே உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து பொது நிகழ்வுகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்கும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்க முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்தினை முதலில் பாட இந்த அரசாணை உத்தரவிடுகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்க. Jeeva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: போட்ட புது சேலை உடுத்தி
8: ஸ்காப்ரோவில் அகரம் சில்க், 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
9: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
9: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
10: பாட்டுக்கரு பண்பலை, East FM 102.7.

நேரம் 3:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மோர்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம்

நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
10: மீனாட்சி மீனாட்சி
9: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 PM 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
11: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
12: Everything you like, everything you need is found only here.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
13: என் நெஞ்சில் குடியிருக்கும்

இஎஸ்டிஎஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, இஎஸ்டிஎஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வெளியில் 19 டிகிரி செல்சியஸ், 21 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. அநேகமான பகுதிகளில் மழைத்துறலுக்கான வாய்ப்புகளும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. நாளை வியாழக்கிழமை பிரதானமாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. 27 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிக கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. அதுவேளையில் அனைத்து கைபேசிகளிலும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றினூடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca-வுக்கு செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலவான முறையில் எங்களுடைய ஆப்களை இலவசமாக டவுன்லோட் செய்யலாம். eastfm.ca-விலும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். நேரம் 4:08, இது திசையெங்கும் கிழக்கு.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamseen 437-860-7002.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 4:21, ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இடம்பெறும் போலியான ஆக்கங்கள் மற்றும் ஆள் மாறாட்டங்களுக்கு மத்திய அரசு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என ஒன்டாரியோ பொதுச்சேவைகள் அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். கனடிய மக்களை ஏமாற்றவும் தீங்கு விளைவிக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவோருக்கு கடுமையான அபராதங்களும் சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுக்களை அது நிறுத்தும் என அமெரிக்க தரப்புகளிடம் கனடிய தலைமை வர்த்தக பேச்சாளர் எச்சரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. வரும் 19ஆம் தேதி இந்த வரிகளை அமெரிக்கா அமுல்படுத்தினால் பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு கனடா தள்ளப்படும் என்பதையும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியிடம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்திய மத்திய பாஜக அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தொகுதி மறுவரையறை மசோதா தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்நிலையில் அதற்கு எதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை திமுக, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகியன ஆதரித்ததுடன் அதிமுக, பாமக, பாஜக ஆகியன எதிர்த்துள்ளன. தேமுதிக நடுநிலை வகித்துள்ளது. இலங்கையின் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் கொண்டுவர முற்படுவதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் உள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியன சந்தேகம் வெளியிட்டுள்ளன. இனப்பிரச்சினைக்கான தீர்வினை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்பின் உருவாக்கப் பணிகளை ஆரம்பிப்பதற்கான இந்த நடவடிக்கைகளும் இதுவரையில் இல்லை என்பதை அவை
0: சுட்டிக்காட்டியுள்ளன.
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: பாட்டுக்கு
1: நாரதன்,
0: வீணைக்கு
1: வாணி,
0: அழகுக்கு
1: முருகன்,
0: சொல்லுக்கு
1: அகத்தியன்,
0: வில்லுக்கு
1: வினோத்குமார்.
0: எனது வினோத்குமாரா?
1: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
2: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: Ideal Dreams Entertainment and Maja Vazhangam, Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. நேரம் 4:50 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 மிளவும் நாளைய தினம் கூட நீங்கள் 3 to 5 வரை திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். தொடர்ந்து கோஃபி டபுள் தொகுத்து வழங்குவதற்கு லாவண்யா விடைபெற்றுக் கொள்ளும். நான் ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX டூ வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
4: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, யூனிட் 105, 416-834-226.

0: நன்றி ரிஷி. நேரம் 5:01 நேர்கள். இப்பொழுது முதல் 7 வரை ஈஸ்ட் எஃப்எம்எல் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 24 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 27 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 32 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்துரு, எப்படி இருக்கீங்க?
1: போயிட்டார். அது பார்த்து கொண்டு தான் பாட்டு கேட்டுக்கொண்டிருப்பாரு. சரி, ஓகே. எனக்கு இந்த மைனர் மாப்பிள்ள படத்துல இருந்து வா வா வானம் எனும் தூரம் இல்லை.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சந்துரு.
1: நன்றி. இருவருக்கும்
0: நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.

தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்கடி தகுதி தக்க

0: 5:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. நாதன்
0: எப்படி? நல்ல சோமா இருக்கும் நாதன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மிகவும் நல்லா இருக்கின்றோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் இந்த பாண்டவர் பூமி படத்திலே அவரவர் வாழ்க்கையும் ஆயுதம் அர்த்தங்கள் அந்த பாட்டை எல்லோருக்காகவும் எல்லாருக்காகவும் விரும்பி கேட்கின்றோம்.
0: நன்றி நாதன். எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். வணக்கம். பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777.
3: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: 5:16 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல, சும்மா இருக்கோம் செல்வகுமார். எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
1: எல்லாம் முடிஞ்சு
0: சொல்லுங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு விஸ்வநாதன் சன் படத்துல இருந்து பட்டா மூச்சு அந்த பாட்டு கேட்போம்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி செல்வகுமார். வணக்கம்.
1: வணக்கம். நன்றி.
0: நன்றி.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 5:23 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
9: வணக்கம் ஜிசிலாவணியா. வணக்கம்.
8: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
9: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: பொட்டு வைத்த தங்க கூட.
8: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
9: நன்றி. வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
8: நன்றி.

0: 5:28 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கீங்க உடுப்புட்டியூர் ராஜா? நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் கேட்கும் பாடல் எனக்கு பிடிச்ச பாடல், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நிலவே நீ யாருக்கு சொந்தமடி என்ற பாடல்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. செய்திகளுக்கு பிறகு உங்களோட பாட்டை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நட்புக்கு வாழ்த்துக்கு. நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: அமெரிக்க மக்களில் 79% கெனடிய மக்கள் தொடர்பில் சிறந்த அபிமானத்தை கொண்டுள்ள மறுபுறத்தில், கெனடிய மக்களில் 45% அமெரிக்க மக்கள் மீது சிறந்த அபிமானத்தை கொண்டுள்ளதாக புதிய ஆங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அதேவேளையில் 79% கெனடிய மக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது மோசமான அபிப்பிராயத்தையே கொண்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கான பல்வேறு பயிற்சி திட்டங்களுக்காக திறன் அபிவிருத்தி நிதியத்தினூடாக 10.9 மில்லியன் டாலர்களை மாகாண அரசு முதலீடு செய்யவுள்ளது. தாதியர்கள், PSW பணியாளர்கள், மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்பவியாளர்கள் போன்றோருக்கு 10 திட்டங்களின் ஊடாக பயிற்சி நிறைகள் வழங்கப்பட உள்ளதுடன் இதன் மூலம் 2000 பணியாளர்கள் பயன்பெறும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவதைப் போல பழைய முறையில் நடத்துவது தொடர்பில் திடீரென்று தீர்மானிக்க முடியாதென அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முறைகேடுகளையும் பின்னடைவுகளையும் கொண்ட பழைய தேர்தல் முறைமைக்கு மீண்டும் திரும்புவதை மக்கள் விரும்பவில்லை என்றும், தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய முறைமையின் அடிப்படையில் எல்லை நிர்ணயம் செய்து தொகுதிகளை அடையாளப்படுத்திய பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராகவே உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து பொது நிகழ்வுகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்கும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்க முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்தினை முதலில் பாட இந்த அரசாணை உத்தரவிடுகின்றது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன் 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: மாஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM
5: 102.7. Easy at tune பண்ணுங்க East FM 102.7.
6: East FM 102.7.
7: 5:44 காஃபி டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
8: வணக்கம் லாவண்யா, பபி கதைக்கிறேன்.
7: வணக்கம் பபி, எப்படி இருக்கீங்க?
8: நல்ல சோமா இருக்கிறேன், நீங்கள எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்களும் நல்ல சோமா இருக்கோம் பபி. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: படம் வந்து பரமசிவன், அதுல மதுபாலகிருஷ்ணன் பாடின, கோபிகா ஸ்ரீவதனியும் சேர்ந்து பாடின தங்க கிளியொன்று தத்தி பறக்குது.
7: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பபி, வணக்கம்.
8: நன்றி, நன்றி உங்களுக்கு, வணக்கம்.
7: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-400. வேலை வாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199. 416-356-6199.

0: 5:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தேவகுமார், நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சும்மா இருக்கும் தேவகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியது பாடல்களோட நேர்கள் நேர்மையான பாடல் தெரிவுகளோட பயணித்துக் கொண்டிருக்கீங்க.
0: சொல்லுங்க, நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு ஸ்டைல் படத்துல இருந்து முழுநிலவில் அந்த பாட்டை கேட்போம்.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டதற்கு தேவகுமார், வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வாய்ப்பு,
0: நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனமால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனமால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனவால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: 5:57 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க
1: கரண்?
0: நாங்களும் நல்ல சும்மா இருக்கோம். வேலையெல்லாம் முடிஞ்சுதா கரனுக்கு? முடிஞ்சு போய் கொண்டிருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.

6:03 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 வெளியில் 20°C உணரப்படுவது, 22°C. நாளைய தினம் வியாழக்கிழமை 27°C உணரப்படுவது, 32°C இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை.

0: ஆறு மணி 9 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: எப்படி இருக்கீங்க காசிநாதன்?
1: சுகமா இருக்கு, நம்ம வீல் சேர் சந்தோஷமா இருக்கும்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தங்கத்தின் சங்கம் படத்துல இருந்து சிவந்தி பூ மாலை கட்டி பாலசுப்ரமணியம் சித்ரா பண்ண போறேன்.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி காசிநாதன், வணக்கம்.
1: நன்றி தாய், நன்றி, வணக்கம்.

0: கிளங்கொத்து
1: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்று வழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
6: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6939 5893 6472935899.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: உப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: 6:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் ரவி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நான் கேட்கும் பாடல் ராச மகராசன் என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன். எல்லோரும் கேட்கலாம். நன்றி
0: நன்றி ரவி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனமால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனமால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனவால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777
3: மீச வச்சா

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இடம்பெறும் போலியான ஆக்கங்கள் மற்றும் ஆள் மாறாட்டங்களுக்கு மத்திய அரசு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என ஒன்டாரியோ பொதுச் சேவைகள் அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். கனடிய மக்களை ஏமாற்றவும் தீங்கு விளைவிக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவோருக்கு கடுமையான அபராதங்களும் சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுக்களை அது நிறுத்தும் என அமெரிக்க தரப்புகளிடம் கனடிய தலைமை வர்த்தக பேச்சாளர் எச்சரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. வரும் 19ஆம் தேதி இந்த வரிகளை அமெரிக்கா அமுல்படுத்தினால் பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு கனடா தள்ளப்படும் என்பதையும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியிடம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்திய மத்திய பாஜக அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தொகுதி மறுவரையறை மசோதா தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்நிலையில் அதற்கு எதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை திமுக, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகியன ஆதரித்ததுடன் அதிமுக, பாமக, பாஜக ஆகியன எதிர்த்துள்ளன. தேமுதிக நடுநிலை வகித்துள்ளது. இலங்கையின் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் கொண்டுவர முற்படுவதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் உள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியன சந்தேகம் வெளியிட்டுள்ளன. இனப்பிரச்சினைக்கான தீர்வினை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்பின் உருவாக்கப் பணிகளை ஆரம்பிப்பதற்கான இந்த நடவடிக்கைகளும் இதுவரையில் இல்லை என்பதை அவை சுட்டிக்காட்டியுள்ளன.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உணருங்கள். Markham Road, Markham and Macnicol, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்வனவு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 6:46 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம்.

0: இதர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனவால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777.
1: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4567-0651, 4164570651. Conditions apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372632394, 4162899993.
3: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
4: மீனாட்சி மீனாட்சி
3: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
5: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 தேதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6475221775. KM Business .ca.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட். இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 4163322989. Some conditions may apply.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாம் ஒரு இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: டிடிஆர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஎஸ்என் எக்ஸ்பிரஸ் ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறது.

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
4: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்களும்.
3: என்ன குடியோட வந்திருக்கீங்களா? அன்றைக்கு
4: குடியோட வந்திருக்கிறோம். பால் பொழுதுல சூரிய கிரகணம்
3: பாத்தீங்களா? தெரிஞ்சுதா உங்களுக்கு?
4: எட்டி பார்த்து கண்ண பழுதாக
3: கூடாது,
4: பேசாம இருந்துட்டேன்
3: உள்ள. இன்றும் பலமான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு ஈவினிங் எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடகம் இருக்கைகள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடகம் தொடர்பு கொள்ள முடியும்.
3: வெளி 21°C 28°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
4: வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை.
3: இன்னும் வளமையான நிகழ்ச்சியில் தாங்கி வர காத்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பாடலை தொடர்ந்து தங்க தமிழ் வார்த்தை, அதனைத் தொடர்ந்து நல்லதாய் 4 விஷயம், 7:30 செய்திகள், செய்திகளை தொடர்ந்து முதன்மை 3 முதலாவது மனத்தத்தில் நடந்து கொள்ளப் போகின்றோம்.
4: 2வது மனத்தியாளத்தில் 8 மணிக்கு யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்கப் போகிறோம். அதைத் தொடர்ந்து 8:30 செய்திகளும் வரப்போகிறது.
3: இந்திய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: 7 மணி 7 நிமிடம் எஃப்எம் 102 தசமலூடாக அணிந்திருக்கீர்கள். தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். தன்னுடைய தங்கத்தமிழ் வார்த்தையில் மருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மயக்கம் குழப்பம் தெளிவின்மை என்ற பொருளாக பொருள்படும் என்றும் சொல்லப்படுகிறது.
1: மனம் தெளிவிழந்து குழம்பும் அல்லது மயங்கும் நிலையை குறிக்கும் ஒரு பழந்தமிழ் சொல். சங்க இலக்கியங்களில் காதல், துயரம் அல்லது வியப்பு போன்ற உணர்வுகளால் ஏற்படும் இந்த மனக்குழப்பத்தை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட சொல் தான் இந்த மருள் என்ற சொல். இது வந்து குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருந்தீர்கள்.

0: with the
1: best music.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெப்பர்டோரியின் ஆரம்ப நிகழ்வு. பாரதியின் ஃபேஷன் ஷோ சாய் பிருந்தா, அருந்த வசண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி. செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில். உணர்வு டிக்கெட்டுகளை phoenix.ca அல்லது 416-277-1039 416-277-1039.
6: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
7: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
8: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
9: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
9: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
8: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899.
10: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
11: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: ஏழு மணி 20 நிமிடம் எஃப்எம் 102 தசமில் ஊடாக நடந்திருக்கீர்கள். நல்லதாய் நாலு விஷயத்தை பார்க்க போகிறோம். நல்லதாய் நாலு விஷயத்தில் ஒப்பீடு மகிழ்ச்சியை குறைக்கும், நன்றி உணர்வு மகிழ்ச்சியை பெருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
1: மற்றவர்களின் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது நம்மிடம் இருப்பதன் மதிப்பை மறந்து விடுகிறோம். கிடைத்திருப்பதை நன்றியுடன் பார்க்க தொடங்கினாலே சாதாரண நாட்களிலும் மகிழ்ச்சியை உணர முடியும் என்பதை தான் சொல்ல வந்திருக்கின்றோம்.
0: 7 மணி 21 நிமிடம் இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகிற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்ட்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க மக்களில் 79% கெனடிய மக்கள் தொடர்பில் சிறந்த அபிமானத்தை கொண்டுள்ள மறுபுறத்தில், கெனடிய மக்களில் 45% அமெரிக்க மக்கள் மீது சிறந்த அபிமானத்தை கொண்டுள்ளதாக புதிய ஆங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அதேவேளையில் 79% கெனடிய மக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது மோசமான அபிப்பிராயத்தையே கொண்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கான பல்வேறு பயிற்சி திட்டங்களுக்காக திறன் அபிவிருத்தி நிதியத்தினூடாக $10.9 மில்லியன் மாகாண அரசு முதலீடு செய்ய உள்ளது. தாதியர்கள், PSW பணியாளர்கள், மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்பவியாளர்கள் போன்றோருக்கு 10 திட்டங்களினூடாக பயிற்சி நிறைகள் வழங்கப்பட உள்ளதுடன் இதன் மூலம் 2000 பணியாளர்கள் பயன்பெறும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவதைப் போல பழைய முறையில் நடத்துவது தொடர்பில் திடீரென்று தீர்மானிக்க முடியாதென அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முறைகேடுகளையும் பின்னடைவுகளையும் கொண்ட பழைய தேர்தல் முறைமைக்கு மீண்டும் திரும்புவதை மக்கள் விரும்பவில்லை என்றும், தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய முறைமையின் அடிப்படையில் எல்லை நிர்ணயம் செய்து தொகுதிகளை அடையாளப்படுத்திய பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராகவே உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து பொது நிகழ்வுகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்கும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை கட்டாயமாக்க முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்தினை முதலில் பாட இந்த அரசாணை உத்தரவிடுகின்றது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
2: விரும்பி போவினம்
3: மிடில்ஃபீல்டுக்குமிடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: Ideal Dreams Entertainment and Maja Varangam. Prabhu Deva, the dance legend in Toronto. Powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort, Toronto. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: தரணின் இசையில் முருங்கக்காய் சிப் திரைப்பட பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. 7:44 நிமிடம் எஃப்எம் 102.7 ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் என்ன செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அமெரிக்காவின் கனடாக்கான தூதுவரை நாட்டிலிருந்து நீக்க கோரும் மனுவில் 29,000 மேற்பட்ட கனடியர் கையெழுத்திட்டுள்ளனர். கனடா அமெரிக்கா உறவுகளை பாதிக்கும் வகையில் கனடிய உள்நாட்டு அரசியலில் தூதரக நடைமுறைக்கு முரணாக தலையிட்டும் வகையில் அவரது கருத்து தெரிவித்ததாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது.
1: குறிப்பாக கனடா அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாறுவது குறித்த அவரது கருத்துக்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கின்றன. கிரீன் பார்ட்டி தலைவர் எலிசபெத் மே இந்த மனுவை இலையுதிர் காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்றாராம். மேலும் அமெரிக்காவின் கெனடிய அரசியல் தலையீடு குறித்து நாடாளுமன்ற குழு விசாரணை நடத்தவும் இந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது.
0: அதுபோலே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுங்கவரி குறைப்பு குறித்த அமெரிக்காவின் சமீபத்திய முன்மொழிவு எதிர்பார்த்த அளவில் இல்லாததால் கனடா அதிருப்தி தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகிறது. ஆகஸ்ட் 19 முதல் புதிய சுங்கவரிகளை விதிப்பதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்த நிலையில்தான் இந்த செய்தி வெளியாகிறது.
1: அந்த தேதிக்கு முன்பதாக, அதாவது ஆகஸ்ட் 19 முன்பதாக ஒப்பந்தம் எட்ட இரு நாடுகளும் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றன. வாகனங்கள், மதுபானங்கள் மற்றும் பால் பொருட்கள் மீதான வர்த்தக நடைமுறைகளில் மாற்றங்களை அமெரிக்கா கோருகிறது. ஏற்கனவே விதிக்கப்பட்ட சுங்கவரிகளில் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்துகிறது.
0: இதுவரை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முக்கிய கடற்சார் வர்த்தக பாதையான ஹோமோஸ் நீரிணை மீது அமெரிக்காவுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானை நம்ப முடியாது என்றும் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் முற்றிலும் அழித்தொடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார்.
1: அவர் மேற்காசியாவில் அவர் எச்சரித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மேற்காசியாவில் ஈரானின் 50 ஆண்டுகால ஆதிக்கம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அமெரிக்கா வலுவான நிலையில் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு பதிலளித்த ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர், ஹோமோஸ் நீரிணை பதற்றத்துக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளே காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
0: இதுவரை முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். 7:46 நிமிடம் இந்த எங்களுடைய
2: மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம், 416-298-2777.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406 416 90
4: உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
5: ஸ்கார்ப்ரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080
6: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.

0: நேரம் எட்டு மணி, எஃப்எம் 102.7 ஊடகம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள்.
1: Facebook, Instagram, TikTok, East FM, Tamil, YouTube, East FM
0: 102.7. East FM மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. வெளியே 20 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை.
0: சார், இன்றும் நாங்கள் பழமை போலவே யார் அந்த பிரபலம் 3 கூட்டுக்களை தரப்போகிறோம். அந்த கூட்டுக்களை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்க கண்டுபிடித்து எங்களுடைய நேரடி அழைத்து பதிலை சொல்லலாம்.
1: முதலாவது கூற்று, தமிழ் வாசகர்கள் மத்தியில் பரவலான வரவேற்பை பெற்ற காதல் மற்றும் குடும்ப நாவல்களை படைத்த ஒரு புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர். இரண்டாவது கூற்று, பெண்கள் வாழ்வின் உண்மை நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் பேசுவதாக இவரது நாவல்கள் இருந்ததால் இவரது எழுத்துக்கென்றே தனி வாசகர் வட்டம் உருவானது. மூன்றாவது கூற்று, பல இதழ்களில் சிறுகதைகள் நெடுங்கதைகள் எழுதிய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: இதனுடைய நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த 3 கூற்று, இந்த 3 கூற்றுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் அப்படி என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்தங்களோட பதிலை சொல்லலாம். 4165544 0 4165544 0 மீண்டும் அந்த கூற்றுக்களை தருகின்றோம்.
1: முதலாவது கூற்று, தமிழ் வாசகர்கள் மத்தியில் பரவலான வரவேற்பை பெற்ற காதல் மற்றும் குடும்ப நாவல்களை படைத்த ஒரு புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர். இரண்டாவது கூற்று, பெண்கள் வாழ்வின் உண்மை நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் பேசுவதாக இவரது நாவல்கள் இருந்ததால் இவரது எழுத்துக்கென்றே தனி வாசகர் வட்டம் உருவானது. மூன்றாவது கூற்று, பல இதழ்களில் சிறுகதைகள் நெடுங்கதைகள் எழுதிய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: அழைக்க முடியும் 4165544 0 0 0 ஊடாக அழைத்து என்ன பதில் அப்படின்னு சொல்லி எங்களோடு நீங்கள் இணைந்து சொல்ல முடியும்.